தனி தனி மபனி சகரிசா சரி கரி தரி தரி பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா பாபா

பெம்மானை முருக பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு தந்தாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை விராட்டிப்பத்து ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் இசை அமுதம்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: புலர்ந்த இனிய காலை பொழுதில் மதுரை விராட்டிப்பத்து ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.
1: முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம்.

மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை, சிவன் மகன் வந்து விளையாடும்

இவன் பெறணும் பொங்கும் பழமும் பல நலமும் இவன் பெறணும் பொங்கும் பழமும் பல நலமும்

0: மதுரை விராட்டிப்பத்து ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் இசை அமுதத்தில் இனி நாம் கேட்கவிருப்பது
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் இசை அமுதம். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், விராட்டிப்பத்து, மதுரை.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நேரம் 5 மணி 59 நிமிடம். தொடர்வது சென்னை சுருக்கம் செய்தி அஞ்சலாக.

வணக்கம். வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதி

மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. தொடர்வது சேவை செய்திகள். இன்றைய சேவை செய்தி விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களிலிருந்து வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 ஆண்டிற்கான நேரடி பயிற்சியாளர் சேர்க்கை 15/5/2020 முதல் நடைபெற்று வருகிறது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் பட்டதாரிகளும் சேரலாம். இதில் வயது வரம்பு 14 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நேரடியாக விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி ஆகிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு உரிய ஆவணங்களான அசல், மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைட் போன்றவற்றுடன் சென்று நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் தெரிந்து கொள்ள செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விருதுநகர் மாவட்டத்தை அணுகலாம்.

0: உருண்டையாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி, வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம், பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVPக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

0: நேரம் 6:15.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் 6:15. இன்றைய புதிய கலை நிகழ்ச்சியின் உங்களுடன் இணைந்திருப்பது நான், சூர்யா. இன்றைய நாளை உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்குங்க. எல்லாமே வெற்றி தான்.

போலவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாடி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமி

0: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 25 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு.
1: இன்று குவாத்தமாலா என்ற நாட்டில் ஆசிரியர் நாள் கொண்டாடப்படுகிறது.
0: இன்று உலக தோல் நிறமி இழத்தல் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஒரு வகையான சர்ம பாதிப்பாகும். தோலின் நிறமிகள் இழக்கப்பட்டு வெள்ளையாக மாறுவதால் ஏற்படும் பாதிப்பாக கருதப்படுகிறது. அடுத்ததா நிகழ்வுகள். 1678 இதே நாள்லதான் வெனிசை சேர்ந்த எலேனா கார்னரோ பிஸ்கோபியா முனைவர் பட்டம் பெற்ற முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார்.
1: 1788 இதே நாளான ஜூன் 25 நாளன்றுதான் வர்ஜீனியா ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு 10th மாநிலமானது.
0: இந்தியாவின் 7th பிரதமர் VP சிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931.
1: 1935 இதே நாளான ஜூன் 25 அன்றுதான் சோவியத் ஒன்றியத்துக்கும் கொலம்பியாவுக்கும் இடையில் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டது.
0: அதே ஆண்டுல ஜூன் 25 தேதியான இன்றுதான் இலங்கை கனடிய தமிழ் எழுத்தாளர் ஆர் சிவலிங்கம் அவர்கள் பிறந்திருக்காரு.
1: 1940 இதே நாளான ஜூன் 25 அன்றுதான் பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக ஜெர்மனியிடம் சரணடைந்தது.
0: 1975 இதே நாள்லதான் போர்த்துக்கலிடம் இருந்து மொசாம்பிக் விடுதலை அடைந்தது.
1: 1983 இதே நாள்லதான் லண்டனில் நடந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளை 43 ஓட்டங்களால் வென்று கோப்பையை கைப்பற்றியது.
0: 1991 இதே நாள்லதான் குரோஷியாவும் ஸ்லோவேனியாவும் யுகோஸ்லாவியாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தன.
1: அமெரிக்க பாப் பாடகர் நடன இயக்குனர் மைக்கேல் ஜாக்சன் அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை மணி 6:30 இயற்கை இன்பம் வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இது மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வயலோகம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் சர்வதேச யோகா தினத்திற்கான இயக்கம் மற்றும் சமநிலைக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள். வழங்குபவர் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இன்று காலை மணி 8:02 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் பாட்டு வேணுமா. இதில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:30 பண்பலையின் பாட்டு வேணுமா. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோர் சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை மணி 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 என் விருப்பம் விருப்ப கானங்கள் இடம்பெறும். 10:30 முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். இன்று முற்பகல் மணி 11:02 கண்ணாடி மாளிகை. இதில் இனி எல்லாம் சுகமே, கர்ப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும் நேர்முகத்தில் பங்கேற்பவர் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள்.

0: உடன் உரையாடுபவர் ஜி கீதா அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:15 துள்ளல் தாளம், 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் ஆட்டக்களம், இன்று மாலை 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:10 விளக்கேற்று மேலை பக்தி பாடல்கள் இடம்பெறும், 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இடையே ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை 2026 ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளின் நேரடி வர்ணனை, இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்திலிருந்து போட்டி நிறைவு பெறும் வரை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். அதில் 6:40 அந்திப்பூக்கள், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குவோர் எம் தண்டபாணி அவர்கள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மைக்கால நிகழ்வுகள் இடம்பெறும், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், இதில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவருடன் நேர்முகம் இடம்பெறும். 9:15 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். இரவு 10 மணிக்கு பட்டிச்சிறகு வழங்குபவர் ஆர் முத்துக்குமார், 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும், 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:10 தேனும் பாலும் நினைவில் நின்ற பழைய திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கேட்டது இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 6:30.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
2: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
6: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
6: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
7: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
8: ஜூ சாங்சுவரி போகலாம் வாங்க. குழந்தைகளுக்கு இயற்கை அறிமுகப்படுத்தும் உயிரோட்டமான வகுப்பறைகள், பள்ளி விடுமுறையில் குழந்தைகளை எங்கே கூட்டு போகலாம்,

0: என யோசிக்கிற பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் நிறைய பேர் இருப்பீர்கள். மால், சினிமா, கேம் ஜோன் என பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு முறையாவது குழந்தைகளை மிருக காட்சி சாலை, அதாவது ஜூ, பறவைகள் சரணாலயம், பேர்ட் சாங்க்சுவரி, வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்க்சுவரிக்கு அழைத்து சென்று இருக்கிறோமா? இதில் என்ன பெரிய விஷயம் என கேட்கலாம். உண்மையில் அது ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, அது குழந்தைகளுக்கு இயற்கையை நேரில் அறிமுகப்படுத்தும் ஒரு பாடமாகும். ஒரு குழந்தைக்கு யானை பற்றி புத்தகத்தில் காட்டலாம், ஆனால் 10 அடி தூரத்தில் ஒரு பெரிய யானை தும்பிக்கை ஆட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்த அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. தொலைக்காட்சியில் பார்க்கும் சிங்கத்திற்கும் நேரில் பார்க்கும் சிங்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகள் அப்போதுதான் உணர முடியும். இன்றைய குழந்தைகளின் உலகம் பெரும்பாலும் மொபைல், டேப், தொலைக்காட்சி, கணினி ஆகியவற்றை சுற்றியே அமைந்திருக்கிறது. அந்த டிஜிட்டல் திரை உலகத்திலிருந்து வெளியே வந்து இயற்கையின் உண்மையான உலகத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த பயணங்கள் அமைகின்றன. நாம் பலமுறை குழந்தைகளிடம் பறவைகளை நேசிக்க வேண்டும், விலங்குகளை காப்பாற்ற வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என சொல்லுவோம். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம், நான் பார்த்ததே இல்லையே, எப்படி நேசிப்பது? அதற்கான பதில்தான் இந்த மிருக காட்சி சாலைகளும் சரணாலயங்களும். ஒரு பறவை சரணாலயத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்தால் குழந்தைகளுக்கு இயற்கையின் மீது தானாகவே ஒரு ஈர்ப்பு உருவாகும். ஒரு மான் கூட்டம் அமைதியாக மேய்வதை பார்த்தால் இவற்றிற்கும் வாழ உரிமை இருக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்குள் விதைக்கப்படும். ஒரு குரங்கு தனது குட்டியை பாசமாக அணைத்து கொள்வதையும் ஒரு பறவை தனது கூட்டை கவனமாக பாதுகாப்பதையும் நேரில் பார்க்கும்போது உயிர்கள் மீதான கருணையும் அக்கறையும் குழந்தைகளிடம் இயல்பாக வளரத் தொடங்கும். உண்மையில் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது மரம் நடுவதில் மட்டுமல்ல, இந்த பூமியில் நம்மோடு வாழும் உயிரினங்களை புரிந்து கொள்வதிலும் அவற்றின் வாழ்வை மதிப்பதிலும் இருக்கிறது. இன்று காடுகள் குறைவதால் பல விலங்குகளும் பறவைகளும் வாழிடங்களை இழந்து வருகின்றன. சில உயிரினங்கள் வாழ்வின் விளிம்பில் நிற்கின்றன. இத்தகைய உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழிடத்தை வழங்குவதிலும் அவற்றின் இனத்தை பாதுகாப்பதிலும் இந்த மையங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் விலங்குகளின் வாழ்க்கை முறை, அவற்றின் உடல் நலம், புதிய நோய்கள் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெறுவதற்கும் இந்த மையங்கள் உதவுகின்றன. இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கவும் வன விலங்குகளை வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் காப்பாற்றவும் இத்தகைய பாதுகாப்பு மையங்கள் மறைமுகமாக உதவுகின்றன. இந்த பயணங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக அமைகின்றன. நாம் மறந்து கொண்டிருக்கும் இயற்கையின் அருமையை நமக்கு மீண்டும் உணர வைக்கின்றன. எனவே இந்த ஆண்டு ஒரு நாளாவது உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகளுடன் அருகில் உள்ள மிருக காட்சி சாலை அல்லது பறவைகள் சரணாலயம் அல்லது வனவிலங்கு சரணாலயத்திற்கு சென்று வாருங்கள். கொஞ்சம் வெயில் அடிக்கலாம், கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கலாம், ஆனால் அங்கு இயற்கையை பார்க்கும்போது குழந்தைகள் முகத்தில் தோன்றும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் எந்த மாலிலும் எந்த திரையரங்கிலும் கிடைக்காத அனுபவமாக இருக்கும். அங்கு அவர்கள் வெறும் விலங்குகளையும் பறவைகளையும் மட்டும் பார்க்க மாட்டார்கள், பொறுப்பு, கருணை, உயிர்களின் மதிப்பு, சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறை ஆகியவற்றையும் கற்றுக்கொள்வார்கள். நாளைய சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் இன்று உருவாக வேண்டுமென்றால் அவர்களை இயற்கையோடு அறிமுகப்படுத்துவது நம் பொறுப்பு. தமிழ்நாட்டில் இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க பல சிறந்த மிருக காட்சி சாலைகள், பறவைகள் சரணாலயம் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. சென்னை அருகே உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்தியாவின் மிகப்பெரிய மிருக காட்சி சாலைகளில் ஒன்று. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் போன்ற இடங்களுக்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆண்டுதோறும் வருகின்றன. முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் போன்ற வனவிலங்கு சரணாலயங்கள் யானை, புலி, மான் உள்ளிட்ட பல அரிய உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழிடமாக உள்ளன. இத்தகைய இடங்களுக்கு செல்லும் அனுபவம் குழந்தைகளுக்கு இயற்கையை நேசிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை வளர்க்கவும் உதவுகிறது. அடுத்த முறை விடுமுறை திட்டம் போடும்போது ஒரு மால் குறையட்டும், ஒரு சரணாலயம் சேரட்டும். இயற்கையை பார்க்கும் குழந்தைகள் இயற்கையை பாதுகாக்கும் பெரியவர்களாக வளருவார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 6:36. இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 11 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில்

0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி நாளை 26ஆம் தேதி மற்றும் நாளை மறுநாள் 27ஆம் தேதி ஆகிய இரு நாட்களும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் ஆம்சூர், பழத்துண்டு, ஊறுகாய், ஜாம், ஜெல்லி தயாரித்தல், உணவு தர சான்றிதழ் மற்றும் தொழில் துவங்க வழிகாட்டுதல், அறுவடை பின்சார் மேலாண்மை, மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள், சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள், வெற்றிகரமான தொழில் முனைவோரின் அனுபவ பகிர்வுகள், பயிற்சி கையேடு வழங்கப்படும். முதலில் வரும் 20 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. ஆர்வமுள்ளோர் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9578884432. ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதை சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான வீரியமிக்க மற்றும் முளைப்பு திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளதாக வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8 ஆதாரநிலை 2, வம்பன் ரகம் 8 சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதார நிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதார நிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உளுந்து விதைகளில் ஆதார நிலை 1 கிலோ ₹130, சான்று நிலை 1 கிலோ ₹120 விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் தகவல்கள் அறிய திட்ட ஒருங்கிணைப்பாளரை 9965288760 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தமிழக அரசின் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் இலவச பயிற்சியான உண்பதற்கு தயார் நிலையில் உள்ள மீன் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் முறைகள் ரெடி டு ஈட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தொடர்பாக 3ஆம் நிலையில் பயிற்சி வழங்க வேண்டிய 32 நபர்களுக்கு வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் 14 நாட்கள் பயிற்சி வைகை அணை மீன் வளம் மற்றும் மீனவர் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். எனவே முதலில் பதிவு செய்யும் 32 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் பயிற்சி வழங்கப்படும். அலுவலக முகவரி உதவி இயக்குனர் அலுவலகம், மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வைகை அணை பார்க் ரோடு, பெரியகுளம் தாலுகா, தேனி மாவட்டம். மீன் வள ஆய்வாளர் கைபேசி எண்கள் 8771919 மற்றும் ஓர் எண் 9487261528. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் வைகை அணை மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். காய்கறி சாகுபடியில் இன கவர்ச்சி பொறியின் முக்கியத்துவம் குறித்த அறிவிப்பு. உணவின் ஓர் அங்கமாகவும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் காய்கறிகள் கருதப்படுகின்றன. காய்கறி சாகுபடியில் விவசாயிகளுக்கு சவாலாக திகழ்வது பூச்சி மற்றும் புழு தாக்குதலால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பும். இதை கட்டுப்படுத்த அளவுக்கு அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன. காய்கறி சாகுபடியில் காணப்படும் அநேக அந்து பூச்சி வகை புழு தாக்குதலை கட்டுப்படுத்த இன கவர்ச்சி பொறி பெரிதும் உதவும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நோய் தாக்கம்னு சொல்லக்கூடாது, இடையூறுகள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்க்கக்கூடிய இடத்துல சுகாதாரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சுகாதாரம் இல்லாட்டினா காளான் உற்பத்தி முதல்

0: குறையும், தரமற்ற காளான்கள் வரும். இப்போ சிப்பி காளான் இருக்கணும், அது வந்து அகலமாக சிப்பி மாதிரி நம்ம கையை வளர்த்துக்கு இது மாதிரி வரும். அது வந்து பிளைனாக நேராக விரிஞ்சு வராமல் சுருங்கி போய் நிறம் மாறி போய் இது மாதிரி வரும். அப்போ அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இதுதான் நம்மளுக்கு வந்து இடையூறு. நோய் தொற்றுனா மற்றவங்க நம்ம பயிர்களில் வர்ற மாதிரி நோய் தொற்று கிடையாது. நம்ம இதில் வந்து வேறு வேறு பூச்சிகள் ஏதாவது வந்து உட்காந்து அதை வளர்ச்சியை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம சரியான முறையில் அந்த வைக்கோலை தொற்றி நீக்க மண்ணில்னா உணவுக்காக வளர்க்கக்கூடிய காளான் போக வேற காளான் வகைகள் வந்து வளர ஆரம்பிச்சு அதோட சேர்ந்து வளர்றதற்கு இதை வரவிடாமல் ஆக்கிறதுக்காக வர மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து பச்சை கலரில் ஒரு பூஞ்சானம் வளரும், கருப்பு கலரில் ஒரு பூஞ்சானம் வளரும். இதெல்லாம் இதில் வந்து இடையூறான பூஞ்சானங்கள், இதுதான் கலைகள். அப்போ நம்ம கரெக்டான சரியான அளவில் தொற்றி நீக்கம் பண்ணியிருக்கணும், சரியான தொழில்நுட்பங்களில் கரெக்டாக பயன்படுத்தி சரியான காற்றோட்டம் சரியான ஈரப்பதத்தை வச்சு மீண்டும். அதாவது சிப்பி காலம்னா இதுக்கு தேவையானது 25-28 டிகிரி. இந்த வெப்பநிலையை மாறி வேற ஒரு இதுக்கு போச்சுன்னா அதில் வேற விதமான காளான்கள் வளரணும். இதுவரைக்கும் காளான் படுக்கையில் தொங்க விடுறதுக்கு இடையில வந்து கேப் விடணும்னு வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க முறை, அதிகபட்சமாக உரி கட்டி தொங்க விடும். இது இது அயல்நாடுகளில் ரேக் மாடலில் அடிக்கி பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று ஒன்று அடிக்கி வச்சு பண்ணுறாங்க. இப்போ இதில் தான் நாம் சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் பூராமே கொண்டு வர்றோம். இயற்கையாக வரக்கூடிய காற்றோட்டத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து குளிர்ச்சியான காற்றோட்டத்தை கொண்டு வர்றது, கரெக்டான ஈரப்பதத்தை பண்ணுறதுக்கு நம்ம மிஸ்ட் மேக்கர் இது மாதிரி வச்சு பண்ணுறது, இது மாதிரி தொழில்நுட்பங்களை பண்ணி நம்ம ரேக் மாடலில் அதாவது 100 படுக்கைகள் வச்சுருக்க இடத்துல ஒரு 200 படுக்கைகள் வைக்கிறோம். அப்போ அந்த படுக்கையில் உள்ள வரக்கூடிய வெப்பம் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு கூடும். அறையில் இருக்க வெப்பம்னு ஒன்று இருக்குது, அந்த முதல்ல குளிர்பிச்சிடும். அது போக அந்த படுக்கையில் வரக்கூடிய வெப்பத்தையும் நம்ம குறைக்கணும். அதுக்கு தான் தேவையான அளவுக்கு அந்த காற்றோட்டம்னு நம்ம வந்து உள்ளே கொண்டு வர்றோம். இயற்கையாக இருக்கக்கூடிய வெப்பம் அழக அந்த காற்றோட்டத்தை கொடுத்து அந்த காற்றோட சுழற்சிகளை கொடுத்து அதில் காளான் படுக்கையிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை குறைச்சி அதுக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதே நேரத்தில் அதுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் கொடுத்து அதை வந்து முழுமையான அளவு காளான் உற்பத்தியை நம்ம கொண்டு வரணும். அயல் நாடுகளில் வந்து இதுக்கான தொழில்நுட்பங்களை வச்சுருக்காங்க. இதை போய் நம்ம போய் அங்கே போய் கற்றுட்டு வரணும், இல்லை அதில் என்னெல்லாம் பயன்படுத்துவாங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலீடு தகுந்த மாதிரி அதை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. இதை உருவாக்கும் போது காளான் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையவும் முடியும், அதே நேரத்தில் தரமான காளான்களை உற்பத்தி பண்ணி அதிகமான நபர்களுக்கு கொடுக்கவும் முடியும். இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நம்ம அரசு துறையிலேருந்து வேளாண்மையிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் அதிகமான நபர்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதை அதை வந்து முழுமையாக இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை அடுத்த நபர்களுக்கு சொல்லியும் கொடுக்குறோம். முதல்ல நம்மளை பற்றி அதிகமான நபர்களுக்கு இன்றைக்கி தெரியணும். இன்றைக்கி தொழில்நுட்பங்களில் இதுக்கு வந்து நிறைய சாதனங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைலே இருக்குது. இதுமான இதில் நம்ம வந்து விளம்பரப்படுத்தலாம். ரெண்டாவது, காளான் உற்பத்தியில் இன்றைக்கி முழுமையாக ஜெயிக்கணும்னா எந்த ஒரு விற்பனையாளரும் தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பொருள் உற்பத்தின்னு பண்ணோம்னா அதனுடைய விற்பனையை வந்து நம்ம கையில் வச்சுருக்கணும். விவசாயிகள் நிறைய வகையில் பாதிக்கப்படுறது இது ஒன்றும்
1: இல்லை. இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி. ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர

0: அவசரநிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு

பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில்

0: சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின்போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:55.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன நான் சொல்றேன்,
5: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
7: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 to July 16 மட்டுமே.
7: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோட், VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
8: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் மலலை மொழி பேசும் நிகழ்ச்சியாக பூந்தளிர்.

0: பூந்தளிர் நிகழ்ச்சியில கதை சொல்றதற்காக ஒரு குட்டி பாப்பா நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த பாப்பா யாரு, என்ன கதை சொல்ல போறாங்கங்கறத கேக்கலாமே.
1: வணக்கம், என் பேரு நிறைமதி, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கேன். நான் இப்போ சொல்ல போற கதை பேர் என்னன்னா கலாபாட்டியும் நிலா பேத்தியும். பாட்டியின் பின்னால் எப்பவும் சுற்றி வருவாள் நிலா. பாட்டியின் பெயர் கலா. பாட்டியின் மூக்கை தொடு உடனே தொடுவாள் நிலா. இந்த தட்டை கொண்டு போய் வைப்பாள் நிலா. ஆ வாங்கிக்கோ பாட்டி சொல்லுவாள். நிலா வாயில் வாங்குவாள், சாப்பிடுவாள். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது, அதுக்கு சோறு ரொம்ப பிடிக்கும். நிலா சாப்பிடும் போது பாட்டி கதை சொல்லுவாள், உம்கொட்டி கேட்பாள் பேத்தி. நிலா பள்ளியில் சேர்ந்தாள், பாடம் சொல்லி கொடுத்தாள். எனக்கு கதைத்தான் வேண்டும் பாட்டி, கதை படியுங்கள். கதை படிப்பாள் பாட்டி. நிலா பெரியவள் ஆனால் பாட்டிக்கு ஜுரம் வந்தது. பாட்டி கஞ்சி குடித்தாள், பாட்டிக்கு உருட்டி விட்டாள் நிலா. பாட்டிக்கு மாதிரியே கொடுத்தாள் நிலா. பாட்டியிடம் கேட்டாள், உங்களுக்கு என்ன வேணும், கதையா, துணுக்கா, செய்தித்தாளா? எனக்கு கதைத்தான் வேண்டும் பாட்டி சொன்னார். கதையில் இப்படி வந்தது. அந்த பாட்டி வீட்டை முழுகினார். அப்போது உள்ளே வந்தது ஒரு பாம்பு. பாட்டி பார்த்து விட்டார், அது சத்தம் போடாமல் பெட்டிக்குள் நுழைந்தது. கதையை பாடலே நிறுத்தினாள் பேத்தி. பாட்டி நான் படித்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், பாட்டியிடம் கேட்டாள். அந்த கிழவிக்கு பாம்பு பிடிக்க கூட தெரியவில்லையே என்று சொன்னார் பாட்டி. கலா பாட்டிக்கு அப்போது கதை புரிந்தது. அடுத்த கதையை படித்தால் பேத்தி. கண் விழித்தார் கண்ணம்மா. சலப் சலப் சலப் சலப் சலப் சலப் வாசல் விழித்தார் கண்ணம்மா. அடுப்பு ஊதினார் கண்ணம்மா. காப்பி போற்றார் கண்ணம்மா. ஊதி ஊதி ஊச்சித்தாள் கண்ணம்மா. சூடான காப்பி குடித்தார். ஆடுகள் சுற்றி நின்றன. ஆடுகளை ஓட்டி சென்றார் கண்ணம்மா. தூக்கம் வந்தது, கொட்டாயை விட்டார். குர் குர் குர் குர் குர் குர் தூங்கி போனார் கண்ணம்மா. சுற்றி நின்றன ஆடுகள். ஆடுகள் கத்தின. கண் விழித்தார் கண்ணம்மா. அச்சச்சோ நேரமாயிடுச்சே. வேகமாக எழுந்தார் கண்ணம்மா. வேகமாக போனார். விரட்டி வந்தார் கண்ணம்மா. வீட்டுக்கு வந்து சேர்ந்தன ஆடுகள். நன்றி, வணக்கம்.
0: பூந்தளிர் நிகழ்ச்சியில மழலை மொழியோட இணைந்த ஒரு கதையை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்து பேசிய நிறைமதி பாப்பாவுக்கு நன்றி.

நேரம் 7 மணி. இதுவரை நாம் கேட்டோம் புதிய காலை. இனி தொடர்வது பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உங்கள் நாளை உற்சாகமாக பயனுள்ள வகையில் தொடங்க வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:09.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகைப்பூக்கள். இன்றைய நாளினுடைய உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோ இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன

0: மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது $60 பில்லியன் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ₹15,000 ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள

0: பார்க்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 6 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று ஏகாதசி, வயலோகம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போவோம். இந்த கோவில் புதுக்கோட்டை பரம்பூர் நெடுஞ்சாலையில் 18 தொலைவில் உள்ள வயலோகம் கிராமத்தில் உள்ளது. வயல் உலகம் என்பதே வயலோகம் என ஆயிற்று. ஊர் முழுவதும் பச்சைப்பட்டு விரித்தார் போல நெல் வயல்கள் நிறைந்த ஊர். 11 இந்த ஊர் வயலோக நாடு என பெற்றது. சோழர்கள் கட்டிய கோவில் என்றாலும் பாண்டிய மன்னர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து நிபந்தங்கள் வழங்கியும் வழிபட்டுள்ளனர். இந்த கோவில் மேலை கோவில் எனப்படுகிறது. 4 புறமும் திருமதில் சூழ கிழக்கு பார்த்த ஆலயம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என கோவில் அமைந்துள்ளது. பாண்டியர் கால கலைப்பாணியில் அமைந்துள்ளது. பிரதான வாயில் தாண்டியதும் பலிபீடம், கருடாழ்வார் சன்னதியும் உள்ளன. அர்த்த மண்டப வாயிலில் துவாரசக்தியர் உள்ளனர். கிபி 14 அந்நியர் படையெடுப்புக்கு இக்கோவில் சேதமடைந்து

0: முடிந்தது. பிறகு திருப்பணிகள் செய்யப்பெற்றது. அர்த்த மண்டபத்தில் விஸ்வக்சேனர் மற்றும் குபேர அனுமார் சன்னதி உள்ளது. இங்கே குபேர அனுமார் மிகவும் வரப்பிரசாதி. உடல்நல குறைபாடு, மன உளைச்சல், வேறு பிரச்சனைகள் எதுவானாலும் வியாழன் சனி அமாவாசை மூல நட்சத்திர நாட்களில் குபேர ஆஞ்சநேயருக்கு இரு நைதீபம் ஏற்றி வெற்றிலை மாலை, ஏலக்காய் மாலை, வடமாலை சாற்றி நம்பிக்கையோடு வழிபட்டால் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறிடுமாம். அர்த்த மண்டப விதானத்தில் நவகிரகங்களும் புடைப்பு சிற்பமாக உள்ளன. அருகோண பட்டியல்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தனிச்சிறப்பாக இந்த ஆலயத்தில் உள்ளது. கருவறையில் லட்சுமி நாராயண பெருமாள் மூலவராக அமர்ந்த கோலத்தில் உள்ளார். அவருக்கு வலப்பக்கத்தில் நின்ற கோலத்தில் சீனிவாச பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருமணத்தின் போது கூட வராதவர்கள் இந்த பெருமாளிடம் மனமுருக கோரிக்கை வைத்து வழிபட்டால் திருமணம் கைகூடிடும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வித்து தாயார் லட்சுமிக்கு திருமாங்கல்ய காணிக்கையை தந்து வழிபடுகிறார்கள். சனிக்கிழமையில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். தினமும் இருகால பூஜை நடைபெறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதசி, மார்கழி தனுர்மாத பூஜை, திருக்கார்த்திகை, அனுமஜ் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு போன்றவை இங்கு விழா நாட்கள். சேவார்த்திகள் விரும்பும் நாளில் சிறப்பு அலங்கார சேவை நடைபெறும். உத்தராயண காலத்தில் காலை உதய வேளையில் சூரியன் தன் கிரணங்களை வழிபடும் போது ஏற்படும் பொன்மயமான காட்சியை காண திரளான மக்கள் இங்கு கூடுவார்கள். சகல நலமும் வளமும் நமக்கு அருளும் பயலோகம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபட்டு நலம் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்திற்கான இயக்கம் மற்றும் சமநிலைக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
3: இயக்கத்திறன் மற்றும் சமநிலைக்கான யோகம், காலையில எழுந்திருச்சதிலிருந்து உடம்பு இயங்க ஆரம்பிக்குது. அப்ப தூங்கும் போது இயங்கலையா அப்படின்னு கேட்டா, தூங்கும் போது இயங்கும் உறுப்புகள் உண்டு. நம்முடைய விழிப்புணர்வோட கூட இயங்கக்கூடிய உறுப்புகளை நாம எந்த அளவுக்கு இயக்குகிறோம். காலையில எழுந்திருச்சு அப்படி அதுக்கெல்லாம் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. உடனே சட்டார்னு எழுந்திருக்க கூடாது, கை ரெண்டையும் தலைக்கு மேல நேர நீட்டி நல்ல தோம்பல் முடிச்சு ஒரு பக்கமா திரும்பி இன்னொன்னு மருத்துவமனை. நம்முடைய வீடுகளை நாம இப்படி மாத்திட்டு இருக்கிறோம், செலவு பண்ணி மாத்திட்டு இருக்கிறோம். அதனால வீடு வீடா இருக்கணுமா என்னங்கறத நாம முடிவு பண்ணணும். படுக்கை எடுத்து வச்சுட்டு நம்முடைய வழக்கமான வேலைகளை ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே நடைப்பயிற்சி, யோக பயிற்சி அப்படின்னா ஒரு முறை வச்சிருக்கிறோம். அப்போ இந்த சமநிலை, அதற்கான யோக பயிற்சி அப்படின்னு குறிப்பா சொன்னால், சமநிலை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா மனசுல இருந்து ஆரம்பிச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு ஒரு காலில் நிக்கிற ஆசனம் அல்லது கை பலத்துல கை ஊன்றி நிற்கக்கூடிய ஆசனம், இது போன்ற ஆசனங்களை செய்யும் போது உங்களுடைய கண் பார்வை ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கணும். அந்த கண் பார்வையின் மூலமா மனம் நிற்கும், மனதின் மூலமா உடல் நிற்கும். இப்போ மற்ற ஆசனங்கள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தால், உடல் சமநிலையின் மூலமா மனதை சமநிலைப்படுத்துது. சரி, இந்த உடலுக்கும் மனதுக்கும் பாலமா இருக்கக்கூடியது ஒரு தொடர்பு வேணும் இல்லையா? அது

0: அப்படின்னு பார்த்தா நாம் இழுத்து விடக்கூடிய சுவாசம் தான். ஆக ஒவ்வொரு ஆசனத்தையும் நாம செஞ்சது ஆசனமா ஆசனம் இல்லையா அப்படின்னு தீர்மானம் பண்றது எதுன்னா, அந்த ஆசனத்தில் நான் எத்தனை மூச்சு நேரம் இருந்தேன், எத்தனை நிமிடம், எத்தனை வினாடிகள் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டம். அப்ப நம்ம கவனம் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. அப்ப சமநிலை மாறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப அஸ்திவாரமா இருக்கிறது சுவாசம். அப்ப ஒவ்வொரு ஆசனம், நீங்க நின்றுட்டு செய்யற ஆசனம், அது ரெண்டு கால நிக்கிறீங்களோ ஒரு கால நிக்கிறீங்களோ, உட்கார்ந்து செய்யற ஆசனம், படுத்த நிலையில இல்ல தலைகீழ நிற்கக்கூடிய, இப்படி எந்த ஒரு ஆசனமா இருந்தாலும் அந்த ஆசனத்தினுடைய இறுதி நிலையில நம்மால எத்தனை மூச்சு நேரம் இருக்க முடியுது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மூச்சு நேரம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சமநிலைய அதிகப்படுத்தும். எப்படி, சாதாரணமா ஆரம்பிக்கும் போது ஒரு 10 மூச்சு, இல்ல கொஞ்சம் கடினமான ஆசனம் சரி 5 மூச்சு, அப்புறம் அந்த 5 மூச்சு 10 மூச்சு ஆகும், 10-12 ஆகும். இப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு நேரத்தை அதிகப்படுத்திட்டே போகும். எப்ப மூச்சு நேரம் அதிகமாகுதோ அப்போ அந்த சமநிலை அதுவும் அதிகரிக்கும். நம்முடைய சமநிலை சர்வசாதாரணமா ஒவ்வொரு ஆசனத்தின் மூலமும் அதிகரிக்கும். எல்லா ஆசனமும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்கறது இல்ல, வேறு வேறு பலன், வேறு வேறு மண்டலங்கள், வேறு வேறு உறுப்புகள். அதன் அடிப்படையில அந்த சமநிலையை நல்ல மேம்படுத்த இந்த சுவாசம் உதவும். எத்தனை மூச்சு நேரம் நம்மால அந்த ஆசனத்துல இருக்க முடியுதோ இருந்துட்டு அங்கிருந்து திருப்பி மெதுவா அந்த ஆசனத்தை எந்த முறையில் உள்ள நுழைஞ்சோமோ அதே முறையில் களைந்து வெளிவர வேண்டும். அப்படி வெளிவந்தால் அந்த ஆசனத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான சமநிலை கிடைக்கும். எப்ப சமநிலை இருக்கோ இயக்குதலுக்கு ஒரு காலும் பிரச்சனை இருக்காது. காலையில எழுந்திருச்சதுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் இயக்கம் முழு விழிப்புணர்வோடு இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான இயக்கம் மற்றும் சமநிலைக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:30 கேட்கலாம்.
2: நேரம் 7:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமசரம் பண்பலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளம் கொள்ளை போகிறே படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 7:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய செய்தித்தாளில் வந்துள்ள வட்டார செய்தி. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஓட்டம் நாளை காலை 6:00 மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் துவங்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஒரு பாடல் பாய்ஸ் படத்திலிருந்து.

நேரம் 7:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி பார்ப்போம். TNPSC CTSE எக்ஸாம் தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்று 25/6/2026 கடைசி நாள். மேலும் தகவல்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பஞ்சதந்திரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 7:52.
1: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஒரு பாடல்.

நேரம் 7:59. இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை போக்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனி சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது காமாட்சி டெக்ஸின் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: காமாட்சி டெக்ஸ் வழங்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
0: சந்தோஷமான இனிமையான காலை பதிவு ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வளமான நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். இன்றைக்கி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கெல்லாம் தொலைபேசி எண்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன், 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 முன்னிணைப்பு எண் 0452. இணைப்பில் வரக்கூடிய முதல் அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். சொல்பவர் யார்?
3: பாட்டு
0: சரி கொடுத்துடலாமா?
3: நன்றி, வணக்கம்.
0: பாட்டு ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:09. ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வணம நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வணம நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழியின் நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இப்போ இணைப்பிடக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஐயா வணக்கம். ராமகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க, என்ன படம் பாட்டு கேட்கலாம்?
2: அமரன் படத்திலிருந்து வெண்ணிலவு சாரல் நீ என்ற அருமையான பாடல்.
0: உதவு ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:13.
2: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
5: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 8:15.
6: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் பாட்டு வேணுமா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: 8:16 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வனமா நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேரோட விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: நன்றி.

0: 8:20.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் என்ன கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்ப ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணும் சொல்ல விருதுநகர் திண்டுக்கல் மாவட்ட நிலையோட விருப்பாடல இடம்பெற்றது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் கூறுபவர் யார் சொல்லுங்க?
3: பழனிசாமி சிவகாசியில இருந்து குட்டி ஜப்பான் சிவகாசியில்.
0: ஆஹா, சொல்லுங்க பழனிசாமி ஐயா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: எனக்கு இந்த அண்ணாத்த படத்துல இருந்து அண்ணாத்த அதிரடி சார் அப்படிங்கிற பாட்டு போடுறது.
0: பாட்டை கேட்டுருமா? ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வேணும் பாடல் ஒழிக்கிறது அண்ணாத்திய படத்தில்.

தேவர அதிரடி சரவெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசு.

நஷ்ட வர்றேன் அதிரடி சர வேண்டி திருவெங்கு வீச நஷ்ட வர்றேன் நடையில் உடையில் கொல்ல கொல்ல மாச.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:25, 40 நொடிகள். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸின் பாட்டு வனமன் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: எனக்கு
2: பாடல் ஒலிக்கிறது, நீங்க இதை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கிய பாட்டு வேணுமா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31.
2: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. நேரம் 8:32. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார், சுவரசியில தேவராஜன் பேசுறேன்
1: சார். வணக்கம் சார், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: மாஸ்க் படத்துல வந்து ஒரு பாட்டு சொல்லுங்க சார்.
1: ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்தமைக்கு. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: நேரம் 8:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் 25:30:171 என்ற எண்களில் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மனித நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார், என் பேர் மேரி, நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்
2: சார்? எனக்கு டிராகன் மூவில இருந்து வழி துணைய சாங் கொடுங்க சார்.
1: இது நீங்கள் கேட்ட பாடல்.

0: பார்த்துக்கோ.
1: நேரம் 8:40.
2: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாடல்கள் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இதோ அடுத்த பாடல் சூரரை போட்டு படத்திலிருந்து.

0: நேரம் 8:47.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்மருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மே.

0: பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக லப்பர்பந்து படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர், அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார். அப்போது அங்கே ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார். முதல் நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அதுக்காக ரயிலில் ஏறினார். உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார். ஒரு தட்டில் 2 ப்ளம் கேக் வச்சு நீட்டினாராம். 2 ரொம்ப பெரிய கேக்கு. இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார். கொஞ்ச நேரத்தில் காஃபியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள். அதையும் வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சார். இப்போவும் அருமையான காஃபியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கார். இவர் பாரிஸ் நகரத்திலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட் பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்று தான் இவர் பொட்டியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிறதுக்கு தயாரானார். அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம். நம்ம ஊர் கணக்கில் 10 ரூபா 50 காசுக்கு அந்த பில்லு இருந்து தான். இவர் அதை வாங்கி பார்த்துட்டு, எதுக்கு இந்த பில்லு, ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை சார், கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம், அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் கேட்டீங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு தான் இந்த பில்லு அப்படின்னாராம். அவர் எப்படி இருக்கு பாருங்கள் இது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம தேசத்தில் முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட நாள் எது தெரியுமா? 1853 ஏப்ரல் 16 அதை ஒட்டி வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10 தேதியிலேருந்து 16 வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம். அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன், அவர் தான் முதல் இந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர். அதோட விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்டு டல்ஹவுசி. இன்றைக்கி வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு. உலகத்தில்

நாலாவது பெரிய அமைப்பு இது. இதை நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுப்பது நம்ம இந்திய ரயில்வே. கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயிலெலாம் கூட விடுறாங்க. ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாக போடும். இப்போவே கூட சில சமயம் அப்படி தானே ஆகிடுது. ஒரு ரயில் பம்பாயிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த காலத்தில். அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு, பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார். டிக்கெட் டிக்கெட்னார். இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னென்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு

0: விட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்ததான் அந்த காலத்தில். அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு, பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஏன்னா வேறு ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார். டிக்கெட் டிக்கெட்னார். இதை எடுத்து கொடுத்து தான் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு சமயோஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையே சொல்லிவிட்டது, நிர்மலான்னு. தன்னுடைய பேரை சொல்லலை, அந்த பேரையே சொல்லிச்சு. அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு, ஏண்டி கமலா எங்கே போகிறேன், சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டது. உடனே இந்த பொண்ணு, உசு சத்தம் போடாத, இந்த பாரு என் பேரை சொல்லாத, என் பேர் நிர்மலான்னு டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான். அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே, இனிமேல் என் பயப்படுறேன் அப்படின்ட்டு இருக்கு அந்த பொண்ணு. இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர். இது அவங்க பார்க்கல, நிமிந்து பார்க்குறாங்க, அங்கேயே அவர் நிற்கிறார். அவர் மெதுவாக கிட்டே வந்தார். பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நின்றுது. ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன், அவசரம் அப்படின்னு விட்டுது. அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம், பயப்படாதம்மா, உனக்கு ஏதோ அவசரம், அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறேன். உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும். அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் சொல்லிவிடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:56. இது பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ ஒரு பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிறைவு பெற்றது பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. அடுத்ததாக டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்போம். அதற்கு முன்பாக சென்னை செய்திகள்.

அச்சுறுக்கும் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலை அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரக்ஷித் ஆஷ்டி, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் மார்னிங். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு சுறுசுறுப்பாக பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. அதே சுறுசுறுப்போட பரபரப்போட சின்ன சின்ன தகவல்களோட அதிரடியான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் உங்களோடு ஷின்பகவல்லி.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: நேரம் 9:07.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முதல்ல இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 25, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25 சர்வதேச மாலுமிகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் அதாவது கடற்படையினர் செய்யக்கூடிய அவங்க தியாகங்களை அங்கீகரிக்கும் வகையில, அதாவது வர்த்தகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உலக மக்கள் தொகை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல 90% அதிகமாக கப்பல் மூலமாக கொண்டு செல்றாங்க. ஸோ அப்படி கடல்ல பணிபுரியக்கூடிய மாலுமிகள் தங்க குடும்பங்களை பிரிந்து ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகள்ல உலகளாவிய வர்த்தகங்களை தடையின்றி இயக்க வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் விதமாக ஐநா சபை சர்வதேச கடல்சார் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய IMO 2010 இந்த தினம் அதாவது இன்னைக்கு ஜூன் 25 சர்வதேச மாலுமிகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கு. சரி, அதே மாதிரி இந்த ஜூன் 25 இன்னொரு முக்கியமான சிறப்பான தினமும் இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜோக்கெல்லாம் கேடி இந்த கிமிக்கு கொடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி
1: போல.

0: சிக்கல் வந்தா சதுர போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமானு கூப்பிட போலீஸ் உங்கக்கா புர்சனா.
1: காத்து
0: நிற்க ரோட்டில் மேடு உனக்கு உயிர் மேல போடு.

0: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: விஸ்வநாத் பிரதாப் சிங், அதாவது இந்தியாவின் 7வது பிரதமராக பணியாற்றிய VP சிங் அவரோட பிறந்த தினம் இன்று June 25. OBC என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் இந்தியாவின் சமூக நீதியின் காவலர் என்று பெரிதும் அறியப்படக்கூடியவர். இன்று அவரோட பிறந்த தினம். இந்த தினத்தை நம்ம June 25 இன்னும் சிறப்புகள் தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

9:23. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே என்ற தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கர்ப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பெரு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜி கீதா அவர்கள். தொடர்ந்து நேர்கள் பேசலாம். 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 25:30 என்ற எண்களில் வரலாம். காத்திருக்க நேரம் கேட்டிட்டு இருக்கோம்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 9:31. இனி அடுத்ததா ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன நலத்திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் நுகர்வோர் புகார்களை தேசிய நுகர்வோர் ஹெல்ப்லைன் அதாவது NCH நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் அப்படின்ற இணையதளம் அல்லது 19 15 என்ற கட்டணமில்லாத தொலைபேசி மூலமாகவும் முற்றிலும் இலவசமாக ஆன்லைன்ல பதிவு செய்யலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இதுக்கான ஒரு ஆப் இருக்கு, அதாவது செயலி, இது மூலமாகவும் நீங்க பதிவு செய்யலாம். NCH அல்லது உமங் ஆப் அப்படின்றது மூலமாகவும் எளிய முறையில நீங்க புகார் அளிக்கலாம். சரி, இந்த புகாரை நம்ம இணையதளத்துல எப்படி எளிய வழிமுறைகள்ல பதிவு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோமா தொடர்ந்து பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் உள்ள கேட்டு இருக்கோம். நேரம் 9:37. இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய திட்டத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவா இந்த புகாரை எப்படி எளிய முறையில பதிவு செய்யலாம் இணையதளத்துல அப்படின்னா, பொதுவா அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று உங்களோட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் மூலமா கணக்கு உருவாக்கி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து உங்களோட விவரங்களை உள்ளீடு செய்யணும், அதாவது லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா லார்ஜ் யுவர் கிரைவன்ஸ் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் வாங்கிய பொருள் அல்லது சேவை மற்றும் அதனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற விவரங்களை நிரப்பணும். அதுக்கப்புறமா என்ன ஆவணம்

விஷயங்களை இணைக்கணும் அப்படின்றத கேட்குதோ அது எல்லா ஆவணங்கள், அதாவது பில் ரசீது, உத்தரவாதம், வாரண்டி பேப்பர், புகைப்படம், இந்த எல்லா ஆதாரங்களையும் அப்டேட் செய்யணும். சரி, எப்படி சமர்ப்பிக்கிறது? புகாரை நீங்கள் சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பர் வழங்கப்படும். அதை பயன்படுத்தி உங்களோட புகார் நிலைகளை அப்பப்போ நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கலாம். இன்னும் தொடர்ந்து இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

9:44 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த நிகழ்ச்சியாக பார்த்திரனிற்கு விருப்ப கானங்கள் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன விஷயம் வரப்போகுது, என்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு காத்திருங்க 12 வரை. அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல்வன் திரைப்படத்துல வந்து பாடல்கள் இடம்பெற காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. கர்ப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜி கீதா. நேயர்கள் பங்கேற்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 25:30 என்ற எண்களில். Everybody listen to samba bamba rumba tumba.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ல நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய நுகர்வோர் பிரச்சனைகளை தொடர்பு கொண்டு, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங், இன்சூரன்ஸ், வங்கி சேவை அல்லது பில் கட்டிய பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவின் நுகர்வோர் தங்கள் குறைகளை ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய இ ஜாக்ரதி மற்றும் தேசிய நுகர்வோர் உதவி மையமான 19-15 இந்த ரெண்டு முக்கிய திட்டங்கள் மூலமா வீட்டில இருந்தபடியே புகார் பதிவை செய்யலாம். இது தற்போதைய நிலையை கண்காணிக்கவும் உதவுது. அதாவது இ ஜாக்ரதி இந்த தளம் பார்த்தீங்கன்னா, நுகர்வோர்கள் நீதிமன்றங்களை அணுகி முறைப்படியான வழக்குகளையும் தாக்கல் செய்து இ ஃபைல் மூலமா இந்த தளத்தை பயன்படுத்தலாம். இது மட்டுமில்ல, வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்கள் குறைகளை அனுப்பலாம். சரி, இப்படி ஒரு அற்புதமான திட்டம் தான் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய திட்டம் பத்தி தான் இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில கேட்டோம். சரி, தொடர்ந்து கேட்கலாம் எஃப்என் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

அடிய மாத்தி பின்ன வச்சு முன்ன வச்சு எகிரி தாய காய்க்கா நாட்டு கூட்ட காட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நேரம் 9:55. எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் வீட் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு ட்ரைட்டும் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்ல நிகழ்ச்சியில பெரிய நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்களோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனத் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது விருப்ப கானங்கள். இன்றைய நாளில் என் விருப்பமாக ஒலிக்க இருக்கிறது. இன்றைய நாளில் பயணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையே ஒரு பயணம்தான். இருந்தாலும் நாம நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சிருப்போம். ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு பயணமும் நமக்கு நல்ல நினைவுகளை கொடுத்துருக்கோம். அந்த நினைவுகளோட ஒரு பாடல் கேட்டு வருவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் விருப்பமாக பாடல்கள். நேயர்கள் அடுத்ததாக பயணம் பற்றி ஒரு சின்ன தகவல். பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு போகணும்

நேரம் 10:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருப்ப காலங்களின் என் விருப்பமாக பயணங்கள் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பயணத்தில் நமக்கு நல்ல நினைவுகள் மட்டும் இல்லை, நல்ல மனிதர்களுடைய சந்திப்பும் கூட கிடைக்கும். ஏன், நல்ல நண்பர்கள் கூட நமக்கு கிடைச்சிருப்பாங்க. தொடர்ந்து ஒரு பாடல் 96 படத்திலிருந்து.

நேரம் 10:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருப்பகானங்களில் என் விருப்பமான பயணங்கள் பற்றி கேட்டுக்கிட்டுருக்கோம். சிலருக்கு பைக்கில் ட்ராவல் பண்ண பிடிக்கும், சிலருக்கு காரில் ட்ராவல் பண்ண பிடிக்கும், சிலருக்கு பஸ்ஸில் ஜன்னலோரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயணங்கள் பிடிக்கும். அடுத்ததாக இதோ ஒரு பாடல், அச்சம் என்பது படை மடமையிடப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போவது இயக்குனர் சங்கர் அவர்களின் படைப்பான முதல்வன் திரைப்படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் உருவான பாடல்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நினைத்து நிற்கின்றன. நான் வைஷ்ணவி, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சங்கர் மகாதேவன், மனோஷ், ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் தான் அங்க கேட்டுட்டு இருக்கோம் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம், ஹரிணி, ஜி வி பிரகாஷ்குமார் குரல்களிலிருந்து பாடல் இதோ.

இன்று 11:02 கண்ணாடி மாளிகை. இன்று கண்ணாடி மாளிகையில் இனி எல்லாம் சுகமே. கர்ப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. இப்ப நம்ம ஒரு படல் பாடல்கள் நிகழ்ச்சியில தான் இருக்கோம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில் பாடல் இதோ.

நேரம் 10:52. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். முதல்வன் திரைப்படம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் அடுத்த பாடல் இதோ.

Oh,

முதல்வன் திரைப்பட பாடல்கள் கேட்டோம். ஒரு படம் பல உணர்வுகள், அத்தனை உணர்வுகளையும் பாடலா தந்த ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நான் நன்றி கூறி விடைபெறுவது வைஷ்ணவி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 உயிரிழந்துள்ளதாகவும் 700 காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசு வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்று இனி எல்லாம் சுகமே. கர்ப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்த சிறப்பு விருந்தினராக நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் ஜி கீதா. இனி எல்லாம் சுகமே கண்ணாடி மாளிகை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான, ஒரு ரொம்பவே அவசியமான ஒரு தலைப்பு தான் இனி எல்லாம் சுகமே. கர்ப்பகால பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். பெண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதினா அது கர்ப்பகாலம்.

பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் ஆரோக்கியமாக பிறக்கணும், அதற்கான பொறுப்பு தாய்மையிடம்தான் இருக்குது. மருத்துவர்களும் அரசும் பார்த்தீங்கன்னா இதற்காக பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. கர்ப்பம் உறுதிப்படுத்துறதுல தொடங்கி குழந்தை பிறக்கும் வரை இன்றைக்கு நவீன மருத்துவம் கவனமாக பார்த்துக்கிறது. இருந்தாலும் இந்த கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: தனி ஃபுளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: இனி எல்லாம் சுகமே. கர்ப்பகால பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சில பொதுவான உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம். அது வந்து சரியான முறையில் கையாளுவதன் மூலமாக அது தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்க முடியும். இதுக்காக பெரியவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கை மருத்துவமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலை நேரத்தில் ஒரு வாமிட் வர்றது, அதற்கான தீர்வு, அப்புறம் சோர்வு மற்றும் களைப்பு. சில பெண்களுக்கு வந்து நாளாக நாளாக முதுகு வலி ஏற்படுறது, சில பேருக்கு மலச்சிக்கல் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கால் வீக்கம் ஏற்பட்ட உடனே அதை பார்த்து ஒரு மாதிரி பயந்துருவாங்க, ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்கா அந்த மாதிரியெல்லாம் நினைப்பாங்க. எதுவுமே வந்து இப்போ பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இன்றைக்கி சொல்யூஷன் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச இருக்கும். நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் இந்துமதி இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.

0: மேடம், இப்போ வந்து நம்ம மகப்பேறு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம நேயல்கிட்ட சொல்ல போகிறோம். ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க?
1: ஓகே, இனிஷியலாக வந்து மாதவிடாய் அதுதான் நமக்கு கணக்கு. அவங்களோட டேட் வந்து எவ்ரி மந்த் கரெக்டாக, லாஸ்ட் மந்த் எந்த டேட்டில் வந்ததோ அடுத்த மந்த்தும் அதே டேட்டில் வரணும்னு எக்ஸ்பெக்டட். பட் சில பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நேச்சுரலாகவே வந்து 35-45 டேஸில் சைக்கிள் வரவங்க இருக்கலாம். ஸோ அதனால் யூஸ்வல் எக்ஸ்பெக்டட் டேட்டை விட நமக்கு தள்ளி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்டு போட்டு யூரின் டெஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அது வீட்லேயே பார்க்கக்கூடிய விஷயம். அதில் ஒரு விஷயம் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறது என்னென்னா, கார்டை வாங்கி வச்சு வாங்கும்போதும் அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் வரணும்.
0: ஓகே,
1: மெடிக்கலில் வாங்கும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொடுக்கணும். அது வச்சு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வாங்கிட்டு வந்த உடனே போடுறது ரொம்ப ஐடியல். இல்லை உங்களால் அப்போ பார்க்க முடியல, வெளியே எங்கேயாவது இருக்கீங்கன்னா அது திரும்பியும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த போது உங்களோட யூரின் வந்து அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி ரெண்டு கோடு வந்தது, ரெட்டு கோடு வந்தது அப்படின்னா அப்போ நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம்.
0: அப்போ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நம்ம பார்க்குறது இல்லையே?
1: இல்லை, எப்பயுமே அப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த கிட்டை பொறுத்து, அது வந்து ரொம்ப நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் வச்சா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறத நெகட்டிவாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட. ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஷுவராக பாசிட்டிவிட்டி கிடைக்கும். சரிங்களா,
0: ஒரு அடிப்படை இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் பழைய காலங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலையே, எப்படி?
1: பழைய காலங்களில் ஸ்கேனுமே இல்லை. ஸோ அதனால் இவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. யூஸ்வலாக பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா 3rd month, 4th month வயிறு கொஞ்சம் பெருசாகி ரொம்ப வாமிட்டிங் அந்த சென்சேஷன் மயக்கம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. இந்த பல்ஸ் பார்த்து ப்ரெக்னென்சி வந்து நான் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதில் வந்து யூஸ் இந்த மாதிரி கிட்டு நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு ஷுவராக தெரியும், இல்லை ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டுல ஏதோ ஒன்று.
0: ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஆனால் வந்து அதை உணர்றதுக்கு கூட ஒரு காலம் ஆயிட்டு இருந்த காலங்களில், இப்போ அப்படி கிடையாது. டக்குன்னு நொடி பொழுதில் நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறது இப்போ முதல் 3 மாதங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க, பெண்கள் என்ன மாதிரிலாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்?
1: ரைட், இப்போ வந்து இதில் முதல் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த என்ன சொல்ல ரொம்ப டெலிகேட்டான பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நீங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சியாக என்னென்ன ஒர்க், சில பேர் வந்து இப்போ நிறைய பேர் ஒர்க் போகிறது ரொம்ப ஸ்ட்ரென்வஸ் ஜாப் நம்ம போகிறதில்ல, மோஸ்ட்லி செடென்ட்ரி சீட் ஜாப்ஸ் இருக்குது. ரொம்ப அலையிற வேலைகள் பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தால் வெயிட் தூக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் மோர் தென் 10 டைம்ஸ் 10 தடவை மேலே கீழே ஏறி வரதாக இருந்தால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.

0: மொத்தமாக நிறுத்தி பெட் ரெஸ்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனில் அந்த வேலைகளெல்லாம் பார்த்து தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட உடம்பு அதுக்காக அக்காமடேட் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிச்சனில் சமைக்கிறதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு. ஸோ அந்த யூஸ்வல் அந்த ஆட்டுக்கள் அம்மி அந்த மாதிரியான ஸ்ட்ரென்வஸ் ஜாப்ஸ் யாருமே நம்ம வந்து வீட்லேயுமே ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸும் பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு வந்து சீட்டட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது, கிளரிக்கல் ஜாப்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக டயட் நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் நார்மலாக பண்ணுற வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம். வெயிட் தூக்குறதுக்கு இது நீங்கள் அப்நார்மலாக ஹெவியாக பண்ணுற வேலைகளை தவிர்த்து
1: இதுதான் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்னா என்ன மாதிரி இருக்கும்?
0: ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சியே இப்போ டிலே ஆகுது. ஏன்னா வந்து PCOS வந்து நிறையா கூடுதலாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சென்சஸை விட இப்போ 10 பேர் ஒரு விமன் பார்த்தோன்னா அதில் 9 பேருக்கு PCOS-க்கான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ
1: 9 பேருக்கு இருக்குது,
0: 9 பேருக்கு இருக்குது. ஸோ அதனால இப்போனா அவங்களுக்கே சைக்கிள் டிலேடாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 35 டேஸில் கார்டு போட்டு பார்க்குறோம், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்து இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இடையில நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா BHCG-னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அது நீங்கள் பண்ணும்போது அதிலோட ஒரு வேல்யூ வரும். அதில் வந்து நம்மளை நல்லா பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ரெக்னென்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு 100-க்கு மேலே 1000-க்கு மேலே வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ராங் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தது ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பீரியட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் டெலிகேட்டுங்கிறதுனால நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ கன்ஃபர்மேஷனே டிலே ஆகும்போது நம்ம வந்து சாப்பாடு, நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரென்வஸ் ஜாப் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு வந்து ஒரு கேர்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும்.
1: ஏன் நம்ம இவ்வளோ வலியுறுத்தி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த மகப்பேர் ஒரு ஆரோக்கியமான குழந்தை தான் வந்து ஒரு நல்ல ஒரு இது ஒரு சமூகத்துக்கும் அவசியமானதாக இருக்குது. அப்படி வரும்போது அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மைனூட்டாக பார்த்து அதை பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் எல்லாருக்குமே தெரியும் இந்த சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிற கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்?
0: இனிஷியல் 3 மந்த்ஸில் நம்ம ரொம்ப பயப்படுற விஷயம் அபார்ஷன் தான். ஸோ அதனால் வந்து அதை நம்ம இது என்ன சொல்ல சுகர் இருக்கிற ப்ரெஷர் இருக்கிற பெண்மணிகளுக்கு வந்து இதுக்கான டேஞ்சர் அதாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அவசியமானது. சுகர் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல், சில பேருக்கு சுகர் இருக்குங்கிறதே தெரியவே தெரியாது, ஆனால் கன்சீவ் ஆகிருப்பாங்க. இப்போல்லாம் யங்கேஜ்லேயே சுகர் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சுகர் இனிஷியலாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு தெரிஞ்ச உடனே ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அதில் சுகர் வேல்யூ பார்ப்போம். அதில் ஹையாக இருந்ததுனால் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் அந்த தகுந்த டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அந்த டேப்லெட் இருக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா வளர்கிற குழந்தை இனிஷியல் 10 வீக்ஸ் அதாவது 10 வாரங்களுக்குள்ளே தான் குழந்தைங்களோட உறுப்புகள் பிரெயின் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். ஸோ அந்த பீரியடில் சுகர் ஓவராக இருந்ததுன்னா அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கும். குழந்தைக்கு ஏதாவது ஒச்சம் இருக்க அதாவது அனாமலிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சுகர் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுதான் அதுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். டயட்டில் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், டாக்டர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் ஆனோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கிறவங்க சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டயட்டில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கணும், அவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ரெஷர் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கணும். ஸோ 140/80 இது வந்து மேலே வந்து 120/80 இதுதான் நார்மல் எல்லா லேடிஸ்க்கும். 140/80 அதாவது அந்த பாருக்கு கீழே இருக்கிற டயஸ்டாலிக் வேல்யூ வந்து நமக்கு 80க்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் 90-ஐ தொட்டுருச்சுன்னாவே நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக ஹைப்பர்டென்சிவ் ஆவீங்கன்னு அர்த்தம். ஸோ டயட்லேயும் பார்க்கலாம், இல்லை நம்ம வந்து மாத்திரைகள் கரெக்டாக எடுத்து அது கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு டயட்டில் குறையிலன்னு 1 வீக் அப்சர்வ் பண்ணணும். 1 வீக்கில் டயட்டில் குறையிலன்னா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கட்டாயம் போடணும். அப்போ தான் வளர்கிற குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும்.
1: இப்போது அடிப்படையிலே வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
0: அது எப்பயும் அதை தான் நான் சொல்கிறேன், அதாவது கன்சீவ் ஆகிடுவாங்க, அந்த பேபி எந்த மாதிரியே வளருது அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. ஸோ சுகர் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அவங்க அந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணணும். இன்சுலின் போட்டோ இல்லை மெடிக்கேஷன்ஸ் போட்டோ எவ்வளோ ஹையாக சுகர் இருக்குங்கிறத பொறுத்து ஃபிசிஷியன் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நாங்களுமே அட்வைஸ் பண்ணுவோம், டயட் அட்வைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நல்லாவே வந்து ஒரு முழுமையான நிறைய மாதம் நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுகர் இருக்கிற பேஷண்ட் பையனுக்கு கொஞ்சம் பேபி பிக்கா இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டட்,
1: எல்லாருக்கும் தெரியும்
0: ரொம்ப வந்து குழந்தை ரொம்ப சப்பியா வரும்ங்கிறது எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போ வந்து நம்ம அதை எதிர்பார்த்து ஒரு 9th month ஸ்கேன்ல

0: அதோட பேபியோட வெயிட் பார்த்துட்டு நம்ம வந்து டெலிவரி டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் இருந்தால் சீசர் தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது.
1: இப்போ இது ஒரு நவீன மருத்துவத்தில் இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்
0: தான்.
1: அது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் நம்ம தாண்டவே இல்லை, அதுக்குரிய தான் நம்ம குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: இனி எல்லாம் சுகமே. கர்ப்பகால பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்துமதி நம்மளோட இருக்காங்க. நிறைய கேள்விகள் அவங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வி எங்களுக்கு என்னன்னா, எந்தெந்த மாதங்களை நம்ம ஸ்கேன் பார்க்கணும், அதுக்கான காரணங்கள் என்ன மேம்?
3: ஓகே, இனிஷியலாக நமக்கு வந்து டேட்டிங் ஸ்கேன் ரொம்ப அவசியமானது. நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய்க்கான டேட் வந்து கரெக்டாக தெரியாது, கன்சீவாக இருப்பாங்க, அதனால இல்லை கன்ஃபியூஷன் இருக்கும், டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ரெகுலர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து டேட்டிங் ஸ்கேனில் தான். அது அரவுண்டு 7 weeks, அதாவது 7 to 9 weeks அப்போ பண்ணும்போது பேபியோட அந்த வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கும். பேபியை மெஷர் பண்ணி, பேபியோட க்ரௌன் ரம்ப் லென்த்னு சொல்லுவோம், சிஆர்எல்னு சொல்லுவோம், அந்த ஹெட்லேருந்து டோ அது வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது அந்த பேபிக்கான கரெக்ட் ஏஜும், அப்போ எப்போ டெலிவரி ஆகுங்கிற எக்ஸ்பெக்டட் டேட்டும் நமக்கு வந்து ப்ரிப்பேர்டாகவே வந்துடும். ஸோ அந்த டேட்டிங் ஸ்கேனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது மோஸ்ட்லி வெஜைனல் ஸ்கேனாக இருந்தால் ரொம்பவே நமக்கு கிளியராக அதுக்கான டேட்டா வந்து கிடைக்கும், ராங்காக இருக்காது. ஏன்னா சில பேருக்கு அப்டமனில் பார்க்கும் போது கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கிறவங்க, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து கிளியராக தெரியாமல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெஜைனல் ஸ்கேன். அடுத்தது தேர்ட் மந்த் ஸ்கேன். தேர்ட் மந்த்னா 12 weeks பார்க்க வேண்டிய என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். அதாவது கழுத்துக்கு பின்பகுதியில் ஒரு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக, மூளையோட அதாவது மூளையோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஒரு ஹிண்ட் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் அது நல்லாயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது 12 weeks, அதாவது 3 months முடிந்து. சரிங்களா, டேட்டிங் ஸ்கேன், அடுத்தது 3 months முடிந்து 12 weeks ஒரு ஸ்கேன், அடுத்தது 20 weeks ஒரு ஸ்கேன், அதாவது 5 months ஸ்கேன். அதுவும் அந்த ஸ்கேனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன். ஏன்னா அதில் தான் குழந்தை ஓரளவுக்கு எல்லாமே பார்ட்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ அந்த ஸ்கேனில் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில். அதை விட்டு பெருசானாலும் பார்க்க முடியாது, அதை விட ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கண்ணு முடிக்க முடியாது. ஸோ அந்த 20 to 22 weeks அந்த 5th ஸ்கேனை பார்க்கணும். அடுத்தது 7th ஸ்கேன், 28 weeks, 32 weeks. ஸோ இந்த பீரியடில் பார்த்தோம்னாமும் அவங்களுக்கு இதில் இந்த 5th சிற உச்சங்கள் தெரியாது, அது வந்து 7th பிக்கப் ஆகும். ஸோ வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 9th, டேட்டுக்கு 1 month முன்னாடி. ஸோ அந்த ஸ்கேனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபியோட வெயிட்டு, பேபியை சுற்றி உள்ள தண்ணி அளவு, பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம், இது எல்லாமே வந்து நமக்கு அதில் தெரியும். அப்போ நீங்கள் டெலிவரி பிளான் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும், எவ்வளோ லேட்டாக பண்ணலாம், டேட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை ஸ்கேனும் இம்பார்ட்டன்ட்.
2: இதில் என்ன ப்ராப்ளம் வந்தால் அந்த குழந்தை நம்ம வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கலாம்?
3: ஃபஸ்ட்டு முடிவெடுக்கிறது 20 weeks அந்த ஸ்கேனில் தான் நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். 5th ஸ்கேன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து அதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால் ஒரு 20 weeks இப்போ தலை சரியாக வளரலை, கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற நீர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய சின்ட்ரோம்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம இப்போ ஸ்கேன் ஃபெசிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனாலையும், நல்ல துல்லியமாக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸும் நிறைய ட்ரெயின்டு டாக்டர்ஸ் எல்லாருமே, இதை படித்த டாக்டர்ஸ், ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் வந்துட்டதுனாலையும் இந்த பிக்கப் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணதும் நமக்கு தெரிஞ்சிருது, ஏர்லி வீக்ஸில் அந்த பேபி வந்து இதுக்கு மேலே வளராது, வளர்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் மட்டும்தான், குழந்தைக்கு இதுக்கு மேலே வளர்ந்தால் குழந்தைக்கோ மதருக்கோ ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்து குழந்தைய அபார்ட் பண்ணிக்கலாம். 20 weeksக்குள்ளதாக இருந்தால் அது நல்லதாக இருக்கும். அதுக்கு மேலே போக போக, 20 weeks மேலே போக போக, இப்போல்லாம் 2 ஆப்ஸ்டீஷியன்ஸோட ஒப்பீனியன் கேட்குறாங்க, ப்ளஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் கேட்குறாங்க.
2: இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன உயிர் அப்படின்னு நம்ம வந்து எதையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதை வந்து எவ்வளோ நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து அதை முக்கியமாக ஒரு பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு மேடம் சொல்கிற போதே தெரிஞ்சுது. மேம், இது வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போது ரூரல் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு கிடைக்குமா?
3: கட்டாயம் இப்போ கிடைக்குது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஷெட்யூல்ஸ்

0: வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது சீமாங்க்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பர்டிகுலராக மதர் மேட்டர்னல் டெத்துன்னு சொல்லுவோம், அதாவது இந்த மகப்பேறு காலங்களில் உயிர் இழப்புகள் குழந்தைக்காக இருக்கட்டும் மதர்க்காக இருக்கட்டும் அதை குறைக்கணுங்கிறதுல தமிழக அரசு வந்து பயங்கரமாக என்ன சொல்ல நிறைய பிளான்ஸ் வச்சு நிறைய ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ரெகுலராக ஃபாலோ அப் வர வச்சு அந்த மாதிரி பண்ணி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இதை குறைக்கணுங்கிற ஒரு டார்கெட் தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் இருக்கணும் மேட்டர்னல் டெத், அதை விட நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பர்டிகுலரான விஷயம் வந்து முதல் 3 மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற கிட்டு, அதில் அவங்களுக்கு தேவையான சத்து மாவு அந்த ப்ரோட்டீன் பவுடர் அயன் கால்சியம் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் இது எல்லாமே ஒரு அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு கிட்டு வருது. அந்த ஒரு கிட்லேயுமே அந்த மதருக்கு தேவையான ஹெல்த்தியான என்னவோ அது எல்லாமே வந்து அதில் இருக்குது. மாத்திரை உள்பட பவுடர்ஸ் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் உள்பட சத்து மாவு உட்பட இது எல்லாமே வச்சுருக்காங்க அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டும் ஒரு ஒரு மாதம் எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீம் இந்த மாதிரி சொல்லிட்டு 4 மந்த்ஸ் 3 டைம்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அவங்களுக்கு அமௌண்ட்டும் போட்டு விடுறாங்க பேங்க்கில். ஸோ அப்போது அந்த மதர் வந்து ரொம்ப அன்பிரிவிலேஜாக ரூரலில் டெய்லி வேஜஸ் டெய்லி வேலை பார்த்து தான் சம்பாரித்து சாப்பிடணும்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணணும்னா என்ன சொல்கிறது மக்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கர்ப்பிணிக்குன்னு கொடுக்குறத அவங்களுக்குன்னு ஃப்ரூட்ஸ் வாங்கவோ இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கவோ நல்ல காய்கறிகள் வாங்கவோ நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடவோ செலவு பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். அதாவது அந்த கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மதருக்கு கூட ஒரு பாதுகாப்பான அந்த ஒரு குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ திட்டங்களை வந்து அரசு கொண்டு வராங்க. நிச்சயமாக வந்து அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போது சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக என்ன மாதிரியான கர்ப்பிணிகளோட உணவு முறைகள் இருக்கணும்?
0: கட்டாயமாக அதில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்மளோட ரெகுலர் சாப்பாடு அரிசி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ அது இருக்கும்போது அவங்களுக்கு வெயிட் கெயின் எப்படி இருக்கும், நல்ல உழைக்கிற ஒரு பெண்மணியாக இருந்தால் அது வந்து கரெக்டாக எனர்ஜி சேவ் ஆகி கரெக்டாக போயிடும். பட் ஆனால் ரொம்ப செடன்ட்ரியாக இருக்கிற பெண்மணியாக இருந்தால் ரைஸ் அதிகமாக எடுக்கும்போது வெயிட் கெயின் தேவையில்லாத வெயிட் கெயின் வரும், அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும். ஸோ அதனால் ரைஸோட அதான் கார்போஹைட்ரேட் நான் சொல்ல வரது அதான் கார்போஹைட்ரேட்டோட அளவு குறைச்சிட்டு ப்ரோட்டீனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நார் சத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணும். புரதச்சத்தும் நார் சத்தும் சாப்பாடில் நிறைய இருக்கும்போது குழந்தை வளர்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அவங்களுக்கு ஃபைபர் நல்லா இருக்கும் போது மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு ஈஸியாக இருக்கும்,
1: ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கும். இப்போ டாக்டர் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து இந்த எடை பராமரிப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அப்படின்னா அப்போது வந்து வெயிட் வந்து அவங்க எந்த மாதிரி ரேஷியோவில் கூடணும், அது குழந்தையோட வெயிட்டும் சேர்த்து பார்ப்பீங்களா, அது எப்படி டாக்டர்?
0: யூஸ்வலாக குழந்தையும் இன்க்ளூட் பண்ணி தான். ஒரு நார்மல் வெயிட் பெண்மணியாக இருந்தால் அதாவது ஓவராக ஒபீஸாக இல்லாத ஒரு ரொம்ப படுமனாக இல்லாத பெண்மணிக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பெண்மணிக்கும் அதில் வித்தியாசம் இருக்கும். நடுவில் நடுத்தரமாக அவங்க ஹைட்டுக்கேற்ற வெயிட்டுக்கு இருந்தாங்கன்னா எவ்ரி மந்த் 1 kg. ஸோ த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி 10 kg-12 kg போடலாம். அது அதில் பேபியோட வெயிட் 3 kg வச்சுக்கிட்டாலும் மீதி அதை சுற்றி உள்ள தண்ணி ஒரு ஒரு அந்த டிஷ்யூஸ் அதெல்லாம் சேர்த்து 1 kg வச்சாலும் 6 kg வெயிட் கெயின் ஓகே. அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க இதில் அப்படியே டபுள் எவ்ரி மந்த் 2 kg கூடணும். அண்டர் வெயிட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க ப்ரோட்டீன் நிறைய எடுத்து அப்படி கூடணும். ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க மொத்த 10 மாதத்துக்குமே 5 to 6 kg தான் போடணும். ஸோ பேபி வெயிட் தான் அங்கே இருக்கணும், அவங்க வந்து வெயிட் கூடக்கூடாது. ஸோ அதனால் அதை டயட்டில் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போவோம்.
1: சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த கிட்டு அப்படின்னு சொல்லும்போது அயன் டானிக் சாப்பிட்டோம்னா ஐயோ எங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தை கருப்பாயிருமோ அப்படின்லாம் ஒரு மாதிரியான ஒரு இது வச்சிட்ருக்காங்க.
0: அதே அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மிஸ்கன்செப்ஷன்னு சொல்லுவேன். அயன் டானிக்னால வந்து குழந்தையோட கலர் டிட்டர்மைன் ஆகவே ஆகாது. அதே மாதிரி குங்கும பூனாலையும் டிட்டர்மைன் ஆகவே ஆகாது. அது வந்து ஜெனட்டிக்ஸ். ஸோ அவங்க அப்பா அம்மா வழியை எங்கே எப்படி இருக்காங்களோ அப்பாவும் அம்மாவும் என்ன கலரில் இருக்காங்களோ அவங்க வழியில் அந்த ஜீன் செலக்ட் ஆகிறத பொறுத்து தான் பேபியோட கலர். ஸோ டானிக்னாலேயோ குங்கும பூனாலேயோ அதை நம்ம மாற்ற முடியாது.
1: ஸோ இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இனிமே ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா இது வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அந்த டானிக்லாம் அது ரொம்பவே இது
0: ரொம்ப சத்தான விஷயம். நம்ம சாப்பாடில் கிடைக்கலன்னா நம்ம வந்து அயன் டானிக்கும் டேப்லெட்ஸும் கட்டாயம் எடுக்கணும். சில இடத்துல சில விஷயங்கள் வந்து அவங்களால ஏற்படுத்திக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த டானிக் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையானதும் ப்ளஸ் அவங்களோட உடம்புலேருந்து தான் குழந்தைக்கு போகுது. ஸோ அவங்களோட இருக்கிற அயன் வந்து தொலைச்சிட்டாங்கன்னா அனீமியா வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அது இருந்ததுன்னா புண்ணு ஆறாது, குழந்தைக்கு வளர்ச்சி கரெக்டாக இருக்காது, அவங்களுக்குமே வீக்னஸ் இருக்கும், இருதய பாதிப்பு வரும். ஸோ அதனால அனீமியா வந்து நம்மளோட இதில் ரொம்ப காமனான ஒரு டிஃபெக்ட்.

0: அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். அப்போ நம்ம சாப்பாடு மூலமாக கரெக்ட் பண்ண முடியலன்னா அயன் டேப்லெட்டையும் டானிக்கையும் கரெக்டாக எடுக்கிறதன் மூலம் கரெக்டாக அந்தந்த டெய்லி டோஸ் அயன் அவங்களுக்கு கிடச்சிரும்.
1: ரொம்பவே அவசியமான ஒன்று. இப்போது டாக்டர், இப்போ பிரசவ கால பிரச்சனைகள் தான் நம்ம வந்து முக்கியமாக சொல்லிகிட்ருக்கோம். இப்போது அதில் வந்து சிக்கல் அப்படின்னா எங்கே வரும், எதுக்காக வரும்?
0: ஸோ இப்போ பிரசவ காலம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு 9 மந்த்ஸில் எடுக்கிற ஸ்கேனில் நான் சொன்ன மாதிரி அவங்களோட பேபியோட வெயிட் நமக்கு ஓரளவுக்கு டிடெக்ட் ஆயிரும். அதில் நார்மல் வெயிட் அப்படிங்கிறது 2.5 kg இருந்ததாமே, அது நார்மல் வெயிட் 2.5 kg மேலே இருக்கணும். அண்டர் வெயிட் பேபியாக இருந்தால் அது வேறு விஷயம், பட் ஆனால் நார்மல் வெயிட் பேபி ஓகே. அதே மாதிரி 2.5லேருந்து 3.5 kg வரைக்கும் இருந்தாங்க பேபி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுலபமான பிரசவங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாமல், ஆயுதம் எதுவும் போட்டு எடுக்காமல், சிசேரியன் ஆகாமல், பேபி வெயிட் டீசென்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஐடியல் வெயிட் எந்த இடுப்பு சைஸாக இருந்தாலும் அதில் வந்துடும்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து 2.5 kg 3.5 kg வரைக்கும் இருக்கலாம். இப்போ இடுப்பு, அதாவது பிரச்சனைகள் எங்கே வரும்னா பேபி வர பாதை, மதர், இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வந்து பேபியை பொறுத்த வரைக்கும் பேபி வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். பேபியோட மதரோட இடுப்புக்குள்ளே அவங்களால அந்த ஹெட்டு பெருசாக இருக்கும் போது வர முடியாது, அதாவது செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம், அதில் ப்ராப்ளம் வரலாம். இல்லை பேபிக்கு வந்து ஹார்ட் ரேட் குறையுது, சில பேபிக்கு கொடி சுற்றிருக்கலாம், கொடி சுற்றினதுனால செக்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த நார்மல் லேபர் போகும்போது ரொம்ப இறுக்கமாக கொடி சுற்றிருந்ததுன்னா நாங்கள் வந்து என்எஸ்டின்னு பேபியோட ஹார்ட் ரேட்டை பார்த்துட்டே இருப்போம் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க 15 மினிட்ஸ் அந்த ஹார்ட் ரேட்டை பார்த்துட்டே இருப்போம். பேபி வந்து நல்லா இருந்தாங்கன்னா அது ஒரு நார்மல் ரேட்டில் இருக்கும், எங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, 120-160 இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா பேபி அந்த பெயின் எல்லாம் டாலரேட் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சில பேபிஸ் கொடி சுற்றி இருந்தாலோ இல்லை உள்ளே போக முடியலனாலோ இல்லை தப்பான பொசிஷனில் உள்ள இடுப்புக்குள்ளே வந்திருந்தாலோ, தலை வந்து கொஞ்சம் டில்ட் ஆகி வந்திருந்தாலோ, எக்ஸ்பெக்டட் பொசிஷனோட டில்ட் ஆகி வந்திருந்தாலோ ப்ராசஸ் நார்மலாக நடக்காது. அப்போ அவங்களுக்கு பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகும். அப்போ இந்த ஈசி இந்த மாதிரி போடுறோம் இல்லையா என்எஸ்டின்னு சொல்லிட்டு அதில் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஒன்று ஹார்ட் ரேட் குறையும், இல்லை ஹார்ட் ரேட் ரொம்ப கூடும், அது வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. பேபிக்கு டிஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலும் நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பேசேஜ், அதாவது அது வர பாதை, பேஷண்ட்டோட இடுப்பளவு. ஸோ அது வந்து ரொம்ப குறுகலாக ஒல்லியாக இடுப்பு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேபி அக்காமடேட் பண்ண முடியாது. ஹெட்டுக்கும் அந்த இடுப்புக்கும் கரெக்டாக இருக்கணும். இடுப்பு சின்னதாக இருந்து பேபியும் சின்னதாக இருந்தால் வந்துடும், ஆனால் இடுப்பு சின்னதாக இருந்து பேபி பெருசாக இருந்தால் வர முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவுமே அந்த செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் தான். ஸோ இவ்வளோ ப்ராப்ளமங்கள் இருக்கலாம்.
1: இப்போ சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் விரும்புகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்கள் அது அந்த நேரங்களில் ஏற்படும் போது அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா?
0: ஆமாம், அதாவது அது வலி வந்ததுக்கப்புறம் தான் நார்மலாக போகுமா போகாதா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கோம். பேபியோட ஹார்ட் ரேட் நல்லா போகுதா, வலி பேஷண்ட்டுக்கு நல்லா வருதா, கர்ப்பவாய் 1 hour 1 cm திறக்குதா, இது எல்லாமே நமக்கு சார்ட், பார்ட்டோகிராம்னு ஒரு சார்ட் வச்சுருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே அது வந்து நாங்கள் என்ட்ரி போட்டு தான் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இத்தனை உள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் எங்கே டிலே இருந்தாலும் நம்ம வந்து
1: மாற்றம் வந்துடும். அதாவது ஏன்னா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அதை வந்துட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் மாற வேண்டியதாக
0: இருக்கலாம்.
1: இப்போ சுகப்பிரசவம் ஆகிறது எந்த அளவுக்கு தாய் சேய்க்க ஒரு நலமான விஷயம்?
0: இப்போ நம்ம அதில் டவுட்டே வேணாம். இப்போ நார்மல் டெலிவரி பண்ணுறோம்னா அவங்களோட அடுத்த நிமிஷம் ஆக்டிவிட்டி அவங்க நார்மல் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு நார்மலாகவே லேபர் ரூம்லேருந்தே ரூமுக்கு வந்து நடந்தே போயிடலாம். ஸோ அதுதான் வந்து நார்மல் டெலிவரியோட சீக்கிரம் வந்து அவங்களோட வேலைகளை சீக்கிரம் வந்து அவங்க தொடரலாம். அது நார்மல் டெலிவரி, அதுக்காக தான் எல்லோரும் நார்மல் வேணும் நார்மல் வேணும், ஏன்னா நம்மளோட அமைப்பில் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே. அதுவுமே கொஞ்சம் இடம் பண்ணி எபிசியாட்டமின்னு ஒன்று கொடுத்து அங்கே வந்து நமக்கு தையல் போட வேண்டியது அவசியங்கள் இருக்குதா, ஏன்னா பேபியை நம்ம வெளியே எடுக்கும்போது நம்ம வந்து டேர் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா எபிசியாட்டமி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தேவையான இடத்துல நம்ம வந்து எபிசியாட்டமி கொடுத்து தையல் போட தான் வேணும், பட் அது சீக்கிரம் ஹீல் ஆகிடும் 15 days. சிசேரியன் அளவுக்கு பேஷண்ட் வந்து ரொம்ப ரெஸ்டில் இருக்கணுங்கிற அவசியம் ஏற்படாது. வெயிட் தூக்கக்கூடாதுன்னு கிடையாது. வேலைகளுக்கு போகிறதுக்கு ரெசியூம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் சிசேரியன் பண்ணும்போது. ஸோ நார்மல் டெலிவரியில் இந்த டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது.
1: இப்போது எல்லா தாய்மார்களாலையும் அந்த தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? சில நேரங்களில் அது இல்லை கிடைக்கல அந்த மாதிரிலாம் ஒரு சொல்கிறாங்களே, அது என்ன டாக்டர்?
0: காமனாக வந்து எல்லாராலேயும் தாய்ப்பால்ங்கிறது தன்னாலேயே பேபி வந்து அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸில் எல்லாருக்குமே தாய்ப்பால் சுரக்காமல் இருக்காது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு லாக்டோகாக்ஸ்னு சொல்லிட்டு டேப்லெட் இருக்குது, நமக்கு வந்து தமிழ் மருந்துகள் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம கொடுத்து ட்ரை பண்ணலாம். சாப்பாடு மூலமா வந்து நான் வெஜிடேரியன் கொடுக்கறதுனாலையும் நல்ல சத்து

0: சத்தான ப்ரோட்டீன் டயட் கொடுக்கறதுனாலையும் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணவும் செய்யலாம். ஸோ நம்மளோட சாப்பாடுலேயே பூண்டு இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பால் சுரக்கிற தன்மை வந்து கூடுது அப்படிங்கிறது நமக்கு அப்பையிலேருந்தே பழக்கமாக. இப்பயுமே பூண்டு குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு,
1: அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே.
0: அதே மாதிரி நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு கூடுதலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூப் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது முருங்கைக்கீரைலாம் நிறைய சேர்க்கும் போது அயன் ரிச்சாக ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கும்போது தன்னாலேயே வந்து அது பேபி வந்து சக் பண்ணணும். பாரில் பேபியை போட்டு பேபி வந்து மதர்கிட்ட குடிக்கும்போது தான் நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டியே மதருக்கு வந்து அந்த உணர்வு, அது உணர்வு பூர்வமான ஒரு செக்ரேஷன் அது. ஸோ அதனால் வந்து பேபியை பிரெஸ்டில் போட்டே ஆகணும், அப்போ உங்களுக்கு செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து நீங்கள் அந்த உங்களுடைய அந்த காலங்கள் அவங்க வரும்போது இப்போ டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த பீரியட்லேயே வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் பண்ணுவீங்களா?
0: கட்டாயமாக பண்ணுவோம். அவங்க இங்கே டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு பேபி எப்படி பிடிக்கணும், எப்படி லேட்ச் பண்ணணும், எப்படி பேபியை பொசிஷனில் கரெக்டாக வச்சா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படி தான் ஃபீட் பண்ணணும், எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணணும், எவ்வளோ ஒரு வாட்டி ஃபீட் பண்ண உட்காந்தா எவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணணும், இதெல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஒரு தாய்மார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஃபீட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ரெண்டு பிரஸ்ட்டும் ஈக்குவலாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
1: இப்போது அந்த மாதிரி நம்ம சொன்னால் கூட இன்னும் வந்து வந்து தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்ற இது அங்கங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப அழ ஆரம்பித்தோடனே உடனே பயந்துருவாங்க. இல்லை நம்ம வந்து ஐயோ அது அவன் ரொம்ப குழந்தை கற்று
0: தொல்லை இதாக எல்லாருமே சொல்கிற சாதாரணமான விஷயம் அதுதான், பால் பத்தலை பால் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு தான் அது தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு குழந்தை தாய்க்கிட்ட தாய்ப்பால் நான் சொன்ன மணி நேரத்தில் குடிச்சிட்டு 2 மணி நேரத்துக்கு தூங்கினாங்க அப்படின்னாவே அங்கே பால் கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் பேபி வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி பால் குடிச்சிட்டு மதர்கிட்ட குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் நல்லா தூங்குறாங்கன்னாவே பால் பத்துது, அதனால தான் பேபி தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் உடனே பத்தலை பத்தலைன்னு பண்ண வேணாம். 1 week வரைக்குமே பேபிக்கும் மதருக்கும் அந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ 1 week to 2 weeks நம்ம டைம் கொடுத்து பார்க்கலாம்.
1: ஒரு பதட்டப்பட தேவை கிடையாது,
0: தேவையில்லை.
1: கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனையை வந்து நம்ம வளர்த்துக்கிறணும். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், டாக்டர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம இணைஞ்சிருக்கிறோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். இன்னைக்கு இனி எல்லாம் சுகமே, கர்ப்பகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வந்து சின்ன சின்ன தகவல் எல்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க டாக்டர். இப்போ இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யறாங்க கர்ப்பிணிகளுக்கு?
2: இப்போ ஒரு ஒரு ஊர்லேயுமே சின்ன சின்ன ஊரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரீச், அதை வச்சு தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்கும் போது எல்லாருமே அதை அவைல் பண்ணுவாங்கங்கிறது எய்மாக வச்சு தான் PHCs ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்திலே போகக்கூடிய டிஸ்டன்ஸில் ஒரு ஒரு PHC கட்டாயம் இருக்கும். ஸோ அவங்க வந்து பேஷண்ட்ஸுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு கிட்டு கொடுக்குறது, செக் பண்ணுறதுலேருந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளை பண்ணுறதுலேருந்து இனிஷியல் கிட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணும். அதாவது 12 weeks வந்து இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு பிக்மி நம்பர்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ இது வந்து 12 வாரம் 9 வாரம் இதுலேயே ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சு ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாவே அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க லிஸ்ட்டில் வந்துடணும், கவர்மெண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 12 digit number ஒன்று கொடுக்குறாங்க, அதுதான் பிக்மி நம்பர். ஸோ நீங்கள் அந்த போட்டிங்கன்னா இப்போ எப்படி ஆதார் நம்பரோ அந்த மாதிரி அந்த நம்பரை போடும்போது அந்த கர்ப்பிணிக்கான எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நடந்த அபார்ஷன், இப்போ எந்த எத்தனாவது ப்ரெக்னன்சி, முன்னாடி என்ன குழந்தை, எல்லாமே அந்த நம்பர் போட்டால் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கான சாஃப்ட்வேர் நமக்கு இருக்குது, கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து என்ட்ரி போடணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகள், அப்புறம் கிட் கொடுக்குறது, அப்புறம் செக்அப் பண்ணுறது, வெயிட், பிபி இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாவெள்ளி ஒரு ஒரு PHCல ஒரு ஒரு வாட்டி ஆன்டினேட்டல் செக்அப்க்கு இந்த டேன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேயில் போய் அவங்க செக்அப்ஸ் பண்ணிக்கலாம்.
1: அப்படி இந்த மாதிரி ஒரு அட்டவணையோடு தான் அவங்க அப்படியே இருப்பாங்க
2: கட்டாயமாக.
1: எங்கே இருந்தாலும் அவங்கள பற்றின செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அங்கே வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அதாவது VHM ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கர்ப்பிணியும் பர்சனலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். போய் பேசியிருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, மாத்திரைலாம் ஒழுங்காக போடுறீங்களா, இதெல்லாம் கேட்கணும். ஸோ அவங்க வந்து ஹோம் விசிட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவ்வளோ தூரத்துக்கு போய் கேர் பண்ணி டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்களா. இப்போ அந்த VHN என்ன இருப்பாங்கன்னா அந்த ஊரில் தெரிஞ்ச அக்காவா அப்படி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து சிஸ்டர் ஸ்டாஃப் கூப்பிடுறத விட அக்கான்னு கூப்பிட்டு தான் பழகுவாங்க அவங்கள. ஸோ அதனால் அவ்வளோவுக்கு அவங்களுக்கு ஃபேமிலியே அவங்களுக்கு தெரியும். அந்த அந்த ஊரில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு நல்லா படித்தவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் என்ன சொல்ல சொன்னால் கேட்பாங்கங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த VHN போஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி மெம்பர் அட்வைஸ் மாதிரி தான். ஸோ அதனால் செக்அப் வர சொன்னாலும் வந்துருவாங்க, அவங்க போக சொன்னால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் கிரியேட் ஆகிடும் பேஷண்ட்டுக்கும் நம்ம PHCக்கும்.
1: இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தொடருமா?
2: கட்டாயமாக தொடரும். அதாவது போஸ்ட் ப்ரெக்னன்சி, போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக ஆறுதா, அவங்க வந்து அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய அயன் கால்சியம்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா, குழந்தைக்கு ஒழுங்காக பால் கொடுக்குறாங்களா, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, இது எல்லாமே வந்து அவங்க காண்டாக்டில் தான் இருப்பாங்க. ப்ளஸ் அந்த என்ன சொல்ற ரெண்டு குழந்தைகளுக்கு மேலேன்னா அப்போ வந்து நமக்கு கருத்தடை மாத்திரைகள் அதை கொடுக்குறதும், காப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதை பற்றி அட்வைஸ் பண்ணுறதுக்கும், வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறதுக்கான அட்வைஸ் பண்ணுறதுக்கும், இது எல்லாத்துக்குமே அவங்க காண்டாக்டில் இருப்பாங்க.
1: இப்போ இது வந்து அப்போ வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவு PHC வந்து ஏற்படுத்துகிறது
2: கட்டாயம்
1: கர்ப்பிணி பெண்களோட
2: கட்டாயம்.
1: ஏன்னா அவங்களுக்கான ஒரு தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் அவங்க எளிதாக போய் சொல்றதுக்கு
2: சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர் ஃபீலிங் இருக்கிறதுனால, அக்கான்னு பேசுறதுனால அவங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க, ஸோ அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னா தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் ரொம்பவே தூங்கிட்டே இருப்பாங்க, நாள் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருவாங்க.
2: கரெக்ட். வயிறு பேச ஆகும்போது இந்த படுக்கிற

பொசிஷன் கரெக்டாக இல்லாததுனால அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாததுனால அப்படி இருக்கும். ஸோ படுக்கும்போது ஒரு சைடாக திரும்பி படுக்கணும், அது பெரியவங்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து தூக்கம் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக கிடைக்காம கொஞ்சம் பிரேக் ஆகி எந்திரிச்சு உட்காரும் போதெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு கலைஞ்சு திரும்ப படுக்கிற மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதுவும் நிறைய மாதம் போகும்போது அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பேபியோட வெயிட்டும் கூட இருக்கிறதுனால பயமும் இல்லையா, என்ன மாதிரி டெலிவரி ஆக போதோ இல்லையோ அப்படிங்கிறது ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால வந்து அந்த தூக்கமின்மை இருக்கும். அப்போ நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நல்ல சூடான பால் நைட்டில் குடிக்கிறது, கம்ஃபர்டபுளான பொசிஷன், இது வயிறு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தலஹானி, சைடில் திரும்பி படுக்கும்போது தலஹானி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பெட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு

0: பிடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது எண்ணங்கள் கரெக்டாக அந்த அமைதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது தூக்கம் தன்னால் வந்துடும். இதுக்கான டேப்லெட்ஸ் நாங்கள் எதுவும் கொடுக்கறது இல்லை. இல்லை அப்படி எதுவும் வரலன்னா பரவாயில்ல, எப்போ தூக்கம் வருதோ தூங்கிக்கலாம் பகல்லையும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சின்ன டேப்லெட் கூட அவங்களை கேட்காம போடக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு ஒரு திடீர்னு ஒரு காய்ச்சலோ இதோ வரும்போது அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும்?
0: கட்டாயம் ஃபஸ்ட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டியை காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா காய்ச்சல் காய்ச்சல் நம்ம பாட்டுக்கு காய்ச்சல் மாத்திரை கையில் இருக்குன்னு போட்டுகிட்டே இருந்தோம்னா என்ன மாதிரியான காய்ச்சலுங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, ஒரு நாள் கூட வெயிட் பண்ண வேணாம், ஒரு நாள்லேயே ரெண்டு மூணு வாட்டி காய்ச்சல் வருதுன்னா கட்டாயம் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அது என்ன மாதிரியான ஃபீவரை தொடருதா, சளி இருமலோடு இருக்கா, இல்லை அது இல்லாமல் வெறுமனே வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறது தான் வந்து அட்வைசபிளாக இருக்கும்.
1: இந்த இருமல் வந்து அவங்களுக்கு ஒரு கர்ப்பிணிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்
0: கட்டாயமாக. அதுவும் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில் கிளைமேட்டில் மூச்சு விட திணறுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் நல்லா பண்ணணும். பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் ஒருவேளை சிவியராக இருக்குதுன்னா பஃப் எடுக்குவாங்க இல்லை நெபிலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஏன்னா இனிஷியலாக நான் அந்த லங்ஸ் மூலமாக தான் ஆக்சிஜனே குழந்தைக்கும் போகுது நமக்கும் பிரெயினுக்கு போகுது. ஸோ அப்போ மூச்சு விட சிரமமாக இருக்குங்கும் போது ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக வாய்ப்பு இருக்குது, பேபிக்கு அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு நாள் பார்க்கலாம், சரியாகலைங்கிற போது போய் அந்த ஃபெசிலிட்டிக்கு போய் எதனால் நமக்கு வீசிங் இருக்கா செக் பண்ணிவிட்டு லங் சைன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான டேப்லெட் போட்டுட்டு அந்த புகை வைக்கிறதோ பஃப் எடுக்கிறதோ டாக்டரோட அட்வைஸ் படி அது கரெக்டாக எடுத்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும்.
1: இப்போது பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப நெருங்கி வந்துச்சு, இதனால் ஒரு கொஸ்டின் இருக்குது டாக்டர். இப்போது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஒரு சுகப்பிரசவம் ஆகுனா ஒரு தனியான இதில் வந்து பால் இல்லை உட்காரது நிறைய ஏதோ பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம்
0: அது வந்து நான் கட்டாயமாக அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் செடன்ட்ரியாக இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் டெலிவரி இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதால் மெது மெதுவாக ஆரம்பித்து அதுக்கான ப்ரோட்டோக்கால் இருக்குது. கப்புலாக ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கற்றுக்கிற எக்ஸசைசஸ் இருக்குது. ஒரு சரியான முறையில் போய் டாக்டர்கிட்ட போய் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாடி அமைப்பு இருக்கும், இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ அட்வைஸ் கேட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து பண்ணணும். நீங்களாம் யூடியூப் பார்த்து பண்ணும்போது கீழே விழுகிற வாய்ப்புகள், வயிற்றில் அடிப்படை வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான மெத்தடை கற்றுக்கிட்டு கட்டாயம் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமானது, நீங்களாம் வந்து எல்லாமே வந்து எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த பிரசவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சுகமான ஒரு பிரசவமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தலைப்பில் கொடுத்த மாதிரி இனி எல்லாம் சுகமே அப்படின்ற இந்த வார்த்தை எப்போ நம்ம முழுமையாக வருது அப்படின்னா டாக்டர் அட்வைஸ், ஃபேமிலி அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு மனரீதியான அவங்க இல்லையா டாக்டர் மனசை வந்து ரொம்பவே ஒரு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டாங்க.
0: இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறது என்ஃபசைஸ் பண்ணுறது என்னென்னா, நார்மல் டெலிவரி தான் எல்லா டாக்டருமே விருப்பப்படுவாங்க, பட் ஆனால் அந்த இடத்துல மதருக்கோ பேபிக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது சிசேரியனுக்கும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது போனால் சிசேரியன் தான் பண்ணுவாங்கங்கிற பயமும் அது தேவையில்லை, எல்லா டாக்டர்ஸுமே நார்மல் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த நிறைவோட ஒருவேளை அதில் காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையோடு எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி.
1: நன்றி டாக்டர். இது வரைக்கும் ரொம்பவே இனி எல்லாம் சுகமே அப்படின்ற தலைப்பில் ரொம்ப இனிமையான ஒரு தகவல் கர்ப்பிணிகளுக்கு சொன்னீங்க. நிச்சயமாக நேயர்களுக்கு இது பயனுடையதாக இருந்திருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற கீதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக நேயர்கள் கேட்கவிருப்பது சிநேகிதியை. வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் புன்னகையுடன் எதிர்கொள்ளும் மனவலிமை கொண்ட சிநேகிதர்களுக்காக நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணில் 04 52 என்று மதுரை முன்னிப்புடன் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இதோ ரிதம் படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்று புதியதோர் ஆரம்பம்.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நேரம் 12:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரோஜா திரைப்படத்தில் இருந்து

0: நேரம் 12:20.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின்

0: மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது சிநேகிதி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காக்க காக்க படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 12:40. தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.

0: வர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர்லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு மேற்குவங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர்.

0: இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 12:51. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காண்போம் சம்திங் சம்திங் படத்திலிருந்து.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன்.

0: எஸ் மேலமாசி வீதி போத்திசரியில் பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹர் தே

பாரதிய சேனா.

நண்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் நண்பகல் 1 மணி 1 நிமிடம். காலத்தை கடந்தும் வசந்தமாய் வீசக்கூடிய கானங்களின் தொகுப்பாக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கண்ணதாசனின் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசிலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரும் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரல்களில் திருடாதே திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் நண்பகல் 1:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தங்கானங்களின் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நெஞ்சமறப்பதில்லை திரைப்படத்தில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரும் வசந்த கானங்களில் அடுத்த பாடலாக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரல்களில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து

நேரம் நண்பகல் 1:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த கணங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து JP சந்திரபாபு அவர்களின் குரலில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நிறைக்குறம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காவியங்களின் தொகுப்பான வசந்த கானங்களில் அடுத்த பாடலாக டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் நீலவானம் திரைப்படத்திலிருந்து

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காலங்களின் அடுத்த பாடலாக கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து

நேரம் நண்பகல் 1:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காலங்களில் அடுத்த பாடலாக காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்களின் அடுத்த பாடலாக தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா ஆகியோரின் குரல்களில்

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் நண்பகல் 1:43. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்களின் அடுத்த நிகழ்ச்சியாக பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: இத்துடன் நிறைவு பெற்றது வசந்த கானங்கள். நான் சாந்தினி. தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால்

0: கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 100

0: 25 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400 மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

நேரம் 2:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நெஞ்சில் எழும் வேகம், நாடி நிரம்பில் ஆட்டம், பாட்டும் இசையும் சேர, பாதம் தானை ஆட, துள்ளும் தாளம் கேட்க, துன்பம் யாவும் ஓட. ஆம் நேர்களே, நாம் பண்பலில் இணைந்திருப்பது துள்ளல் தாளம் உங்களுடன் புகழ்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஒரு துள்ளலான பாட்டு கேட்டோம். அடுத்து துள்ளல் தாளத்தில் வர இருக்கும் பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில் விராட்டிப்பத்து, மதுரை.

நேரம் 2:31. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளல் தாளம். அடுத்து வரும் பாட்டு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம்

0: போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அனிருத் இசையில் ரெமோ திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் நேயர்களுக்காக.
4: மச்சி மச்சி மறக்கி மறக்கி அண்ணன் நகரம் மொல்லு கச்சி அரித சக்கி போரே சைக்கிள் காப்பில் இப்போ கச்சி போரிய

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: துள்ளல் இசையில் பண்பலையில் அடுத்து வரும் பாடல்

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: நேரம் 2:47. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 இணைந்திருப்பது துள்ளல் இசையில். அடுத்து நேயர்களுக்காக வர இருக்கும் பாடல்
1: தங்கமிடல் வாங்கிய நாங்க காரைக்குடி கரகாட்ட போச்சிதானே.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சோலையாறு சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ்.

செல்சியஸ். அதிக வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27 தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம்

விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதி அன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது NCERT-இன் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग,
1: उमंग। நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போர். இன்று புதியதோர் ஆரம்பம்.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை மெட்டுக்களால் மனதினை இதமாக வருட வருகிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அங்காடித்தெரு திரைப்படத்திலிருந்து.
0: ஆகாஷ்வாணி.

0: நேரம் 3:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்க இருக்கிறோம் விக்ரம் பிரபு, சித்தன்ராஜ், ஸ்வேதா சுரேஷ் ஆகியோரின் குரல்களின் வழியாக வாக்கா திரைப்படத்திலிருந்து.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்று புதியதோர் ஆரம்பம்.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களை, அடுத்த பாடலாக நெடுஞ்சாலை திரைப்படத்தில் இருந்து

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: நேயர்களே, இதுவரை கேட்டோம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சாந்தினி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி, இசை

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி இசை.

0: நேரம் மாலை 4 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட். FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி விளையாட ரெடியா இருக்க நான் சாந்தினி மற்றும்
3: காளிதாஸ்.
2: சொல்லுங்க காளிதாஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டக்களம் நிகழ்ச்சியில என்ன நம்ம நேயர்களுக்கு புது விதமான விளையாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
3: இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பாடல் நம்ம போடுவோம், அந்த பாடல் எந்த பாடல்னு கண்டுபிடிக்கணும், அந்த படத்துலேருந்து இன்னொரு பாடல் கண்டிப்பாக பாடணுங்க.
2: கண்டிப்பாக அந்த பாடலை வந்து நேர்கள் பாடி காமிச்சா மட்டுமே அவர்கள் வந்து வெற்றியாளர்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு பாட்டை நாங்கள் ஒரு ப்ளே பண்ணுவோங்க, அந்த பாட்டு எந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த படத்தில் இன்னொரு பாடல் பாடினால் மட்டுமே அது வெற்றின்னு சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு
3: இது அது இல்லை,
2: இது அது இல்லை. ஆமாங்க, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை விளையாட அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 மற்றும் அனைத்து நேர்களும் 0-4-5-2 என்ற முன்னினைப்பை தொட்டு வரலாம்.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கேருந்து கேட்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்
1: வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
0: பரவாயில்ல, நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறு பெற்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு மீண்டும் நம்ம நேயர்களுக்கு வந்து என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லலாமா? இன்றைய நிகழ்ச்சி ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில் வந்து என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, இது அது இல்லை, நாங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவோம், அது எந்த படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி மீண்டும் அந்த படத்துலேருந்தே வேறு ஒரு பாடல் பாடி காமிக்கணும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம் வந்துட்டாங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
0: தமிழ்செல்வி, உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிடலாமா? வேகமா குறைங்க. எங்க இருந்து பேசுறீங்க தமிழ்செல்வி? இன்னும் நீங்க உங்க வானொலி அளவை குறைக்கவே
2: இல்லை.
0: சரி, உங்களுக்கான பாடல் இன்னைக்கு பிளே பண்ணிடலாமா? கேட்க ரெடியா இருக்கீங்களா?

0: இந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்ற பாடல்? சூப்பர். அந்த படத்துல இருந்து வேற ஒரு பாடல் நல்லா பாடி காமிச்சிருங்க பாபோ. இப்பதான் பாடுனீங்களே,
1: பாடுங்க, அழகா பாடுங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: அடுத்த நேர் ஆன்னு பார்த்தலாம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு. யார் இங்க இருந்து?
1: வணக்கம், லைவ்ல தான் இருக்கீங்க.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோட. இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இது அது இல்ல விளையாட ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? இணைப்பில் வந்தாச்சு.
1: இணைப்பில் வந்திருக்கீங்க.
2: வணக்கம். வணக்கம், ஜெய்கந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, அன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
2: நாளைக்கு ஒரு பாட்டு போடுவீங்க, அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும், அந்த படத்துல இருந்து இன்னொரு பாட்டையும் பாடுவோம்.
1: அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான பாட்டு போட்டுடலாமா?
2: போடுங்க சார், போடுங்க.

0: என்ன கேக்குறோம் பட பெயர் மட்டும் தானே
1: கேக்குறோம்.
0: சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி செஞ்சீங்க, வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. 1 1 2 2 1 2 3 4 4 4

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
7: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
8: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு. 50%

0: பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆட்ட களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு பங்கு பெறலாம். இது அது இல்லை.
2: ஆமாம், இன்னைக்கு நம்ம ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில் இது அதில் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஒரு பாடலை ப்ளே பண்ணுவோம். அந்த பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா அதே படத்தில் வேற ஒரு பாடல் பாடணும். அதுதான் இன்றைய விளையாட்டாய் நம்ம ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில் விளையாண்டுருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: லைனில் தான் இருக்கீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். எங்கிருந்து?
3: நான் மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
2: சொல்லுங்க, வணக்கம். நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம், தெரியுமா?
3: தெரியும். ஒரு சாங் பிளே பண்ணுவீங்க, அது என்ன மூவி நேம் ஃபைண்ட் பண்ணனும். அதுக்கப்புறம் அதே மூவில இருந்து வேற சாங் பாடணும்.
1: அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான பாடல் போடலாமா?
3: போடலாம்.

0: என்ன படம் கண்டுபிடிச்சாச்சா?
1: சங்கமம்.
0: சங்கமம். ஓகே, அந்த திரைப்படத்துல இருந்தே வேற ஒரு பாடல்.
1: வேற பாடல் தெரியாது.
0: வேற பாடல் அந்த
2: ட்ரை
0: படத்துல
2: பண்ணுங்க, உங்களால முடியும்.
1: ஆளால கண்டா
0: அதுதானே இந்த பாடல், நாங்க ப்ளே பண்ண பாடல் அதானே. படம் பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுல இருந்து வேற பாடல், நிறைய பாடல் இருக்கே, முயற்சி
2: செய்யுங்க.
1: மலைச்சிலி ஆளால கண்டா அனக்கங்கண்டா வணக்கம்.
0: சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி செஞ்சீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நேரம் மாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
9: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
8: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
9: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு அது ரெடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாண்டுட்டு இருக்க விளையாட்டு பேர் என்ன அப்படின்னா இது அது இல்லை, அதான் விளையாண்டுட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து படம் பேருவெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா வந்து பாடல்ல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுறது. பரவாயில்ல, மீண்டும் நல்லா முயற்சி செய்யுங்க. நாளை ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு இப்போ அடுத்து என் யார் நம்மளோட பேச ரெடியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்து?
10: தஞ்சை மாவட்டம் கதிராமூர், சுவாமிநாதன்.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் சுவாமிநாதன்?
10: இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பாட்டு போடுங்க, நாங்க மாத்தி வந்தோம். நீ போட்டு வைத்து தங்க கூடும் அந்த பாட்டு, எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு போட போறோம்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? என்ன இப்ப நிகழ்ச்சியில வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கிழம நிகழ்ச்சியில? உங்களோட பேசிட்டு இருக்கோம் நான் சாந்தினி மற்றும்
2: காளிதாஸ்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.
10: மாலை வழங்கி சாந்தினி காளிதாஸ் அவர்கள் மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வாழ்த்துக்கள். தஞ்சை மாவட்டம்.

0: ஐயா கேட்டிங்களா?
1: வெற்றி கொடி கட்டு
2: பாடல் அதுதான். அந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்ற பாடல்?
1: அது வந்து மா முத்து முத்து
2: முத்தா. தவறான விடையாச்சே.
0: கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா.
1: ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் படம் தானே அது?
0: அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க.
2: படம்தான்
0: ஒரு
2: பாட்டு திரும்ப அதுல இருந்து ஒரு பாடல் பிளே பண்ணுவோம் தானே? சரி, உங்களுக்கான பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: சரிங்க, போடுங்கம்மா.

0: என்ன பாடம் கண்டுபிடிச்சாச்சா?
1: படத்துக்கு வேற விதம்
0: அதே படத்துல இருந்து வேற பாடல்
2: நன்றி.
0: தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இது ஆட்டக்கலம்.
3: இது அது இல்ல.

வந்தவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

0: நேரம் மாலை 4:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 25:30, 170 அறிமுக நேயர்களும், 25:30, 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு பங்கு பெறலாம். இது அது இல்லை.
1: ஆமா, இன்னைக்கு அது இது அது இல்லை நிகழ்ச்சியில தான் வந்து ஒரு பாடலை பிளே பண்ணி அது எந்த படம்னு கண்டுபிடிச்சு மீண்டும் அதே படத்துல இருந்து மீண்டும் இன்னொரு பாடலை பாடி காமிக்கணும். நம்ம நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
0: வணக்கம் ஐயா.
1: வந்தாச்சு. வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா இது அது இல்ல.
2: இது அது இல்ல.
1: ஆமா, இது அது இல்ல நிகழ்ச்சியில விளையாட வந்திருக்கும் நேயர் உங்கள் பெயர் அறிமுகம் சொல்லிருங்க.
2: குத்தாலம் புகழேந்தி.
1: புகழேந்தி ஐயா, இன்னைக்கு
0: வானொலி கேட்டு இருக்கீங்களா?
2: என்னங்க சார்,
0: வானொலி கேட்டு இருக்கீங்களா ஐயா? என்ன கேம் தெரியுங்களா?
2: என்னங்க
0: என்ன கேம் தெரியுங்களா?
2: இது அது இல்லன்னு
1: சொல்றாங்க. அந்த உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா கேட்க? உங்களுக்கான பாடல் இதோ.

0: சொல்லுங்கய்யா.
1: இது
0: என்ன படத்துல இருந்து பாட்டு? இந்த பாட்டு
1: எங்க தலைவர் விஜயகாந்த் நடிச்ச சின்ன குண்டரு முத்துமணி
2: மாலை. ஒரு வார்த்தையில அந்த பாடல்
3: முடியும். தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, திரைப்படமும் கண்டுபிடிச்சு அதுல இன்னொரு பாடலும் பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர சந்திச்சிருக்கு முன்னாடி விளம்பர இடைவேளை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா இது அது இல்ல. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க.
2: யார் எங்க இருந்து?
4: நான் மதுரையில இருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
2: உங்களோட வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
0: நீ கேம் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா?
4: ஆமா.
2: உங்களுக்கான இசை கீற்று இதோ
4: கேட்கலாம்.

0: எந்த திரைப்படம்?
1: இட்லி கடை.
0: அதுல வந்து இன்னொரு பாடல்,
1: அதுல என்ன நீ தந்தானே எல்லாமே நீ தந்தானே.
2: சூப்பர், அருமையா பாடுனீங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நேரம் மாலை 4:29. இதுவரை இறங்கியது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம்.
0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்று புதியதோர் ஆரம்பம்.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆட்டக்கலம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30, 170 அறிமுக நேயர்களும், 25:30, 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற முன்னிணைப்பை தொற்று பங்கு பெறலாம். இது அது இல்லை,
1: இது அது இல்லை விளையாட ரெடியா இருக்காங்க நேயர். வணக்கம்.
4: வணக்கம், நான் ராமச்சந்திரன் பேசுறேன், கத்தனிலிருந்து.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துடலாமா?
4: கொடுத்துடலாம்.
1: உங்களுக்கான பாடல் இதோ.

0: நல்லா முயற்சி பண்ணுங்க, மீண்டும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க.
1: பரவாயில்ல, படம் பெயர் கண்டுபிடிச்சாச்சு. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி, நல்ல முயற்சி செஞ்சீங்க. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திச்சலாமா? இது அதுல நிகழ்ச்சியில விளையாட காத்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம், சொல்லுங்க யா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
2: என்னங்கம்மா
0: உங்களுக்கான இசை கிட்டு கொடுத்துலாமாங்கய்யா?
2: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சீங்க. பாட்டு அடுத்த பாட்டு பாடலாமாங்கயா? அந்த படத்துல இருந்து வேற பாட்டு.
1: இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம்.
2: இல்லையே இல்லையே,

0: என்ன பாடல் ஐயா, என்ன திரைப்படம்?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நீ ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன்.
1: சரிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க அப்பா, என்ன படம் சொல்லுங்க?
2: ரஞ்சிதமே
3: எல்லோரும்
0: நலமா இருக்கோம். இன்னைக்கு இது அது இல்ல நிகழ்ச்சியில, அதாவது உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்க ரெடியா இருக்காங்க?
3: ஓரளவுக்கு புது பால் 2000 2010 அந்த ரேஞ்சில் கொடுங்க மேம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாடல்ன்றது?
1: ஆமா, எங்கே எனது கவிதை, கண்டுகொண்டேன் படம். அதுல இருந்து இன்னொரு பாட்டு, சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா.
2: சூப்பர், என்ன பாடுங்க, நல்லா பாடுறீங்க.
0: வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள்.
1: இணைப்பு
0: ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இது அட்டக்கலாம்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது அதிரடியான அட்டக்கலம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா,
1: அதாவது ஒரு பாடல் போடுவோம், அந்த பாடலுக்குரிய படத்தை கண்டுபிடிக்கணும். அந்த படத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த படத்துலேருந்து இன்னொரு பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
0: ஆமாம், அதான் அன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இது அது இல்லை நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கும் நேர சந்திச்சிடலாம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கான பாடலை ப்ளே பண்ணுறோம், ரெடியாக இருக்கீங்களா கேட்க? இது உங்களுக்கான பாடல்.
3: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா மத்தாளத்த பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாளத்த.
0: என்ன பாடல் கண்டுபிடிச்சாச்சா?
1: ஏ கண்டுபிடிச்சிங்களா?
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, இது அது இல்ல அதான் விளையாண்டுட்டே இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம். யாரும் இங்கிருந்து?
4: இன்னைக்கு
0: உங்களுக்கான பாடலை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
4: போடுங்க.

0: தொட்ட நீலா.
1: கண்டுபிடிச்சாச்சா பாடல?
2: கண்டுபிடிச்சீங்களா?
3: இதயம் படம்.
2: அருமை அருமை. வேற பாட்டு பாடிடுங்க.
3: உங்குயில் தான் போத்தரம்மா, உன் வண்டுதான் பாத்தரம்மா, பாத்திருக்கு.
1: வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நாட்டக்கலம் நிகழ்ச்சியில பங்கு பெற ரெடியா இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம், யாரே இங்கிருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கை ஆட்டோ துரை.
0: துரை, உங்களுக்கான பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் இதோ
1: போடுங்க.

0: அந்த பாடல் ஓகே. அந்த படத்துல எந்த படம்?
1: அது வந்து அலைப்பாயுது, அதான் டும் டும் ரெண்டுல ஒரு படம்
2: நேரம் மாலை 4:45 நேர்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம்.
3: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
4: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: சிறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
4: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
7: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
6: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
8: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
9: என்னம்மா கண்ணு,

0: போட்டியா துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். ஆட்ட களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு பங்கு பெறலாம். இது அது இல்லை
2: நிகழ்ச்சியில் தான் நம்ம அன்னைக்கு வந்து ஆட்டக்கிழம் நிகழ்ச்சி வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கோம். நேர்கள் அனைவருமே வந்து நல்லாவே முயற்சி செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த பாடல் அப்படின்னு வரும்போது வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்க.
1: கட்டணம் படத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: ஆமாம், நிறைய நேர்கள்
1: பாட்டுனா கண்டுபிடிக்க
2: மாறிறாங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சி செஞ்சு யோசிச்சிங்கன்னா கரெக்டாக பாடிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை டபேதார் சந்தையிலேருந்து சதீஷ்.
2: சொல்லுங்க, அன்னைக்கு உங்களுக்கான பாடலை அப்ளை பண்ணுறோம், கேட்க ரெடியாக இருக்கீங்களா?
3: ரெடியாக இருக்கேன்.

0: முதல் பாடல் வந்து கண்டுகொண்டேன்
1: மீண்டும் இரண்டாவது ஒரு பாடல் பிளே பண்ணோம்ல, அதோட விடை மட்டும் சொல்லுங்களேன்.
0: சேரன் பாண்டியன்.
1: அதே படத்துல வந்து வேற பாடல்
2: சொன்னீங்க,
0: கொடியும் போராணமும் குங்குமமும் சந்தானமும் தென்னை மாவிலையும் தெருவெங்கும்.
2: முயற்சி பண்றீங்க, நல்லா பண்ணுங்க, பாடுங்க, இன்னும் கொஞ்சம் பாடுங்க.
1: வணக்கம்,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
2: அனைவரும் நலமா இருக்கும்.
1: சுமதி, உங்களுக்கான பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க மேடம், போடுங்க.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: கண்டுபிடிச்சாச்சா?
2: இந்த படம் பேர் வந்து சித்தா.
1: சூப்பர் சூப்பர். பாட்டு இன்னொரு பாட்டு பாடிறீங்களே, அருமையா கண்டுபிடிச்சிருங்க. இன்னொரு பாட்டு அப்படியே பாடிருங்க.
2: இன்னொரு பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனா படம் கரெக்ட் தான்.
2: இன்னொரு பாட்டு ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்கு, ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ டக்குன்னு.
0: சரி பரவாயில்ல, நல்லா
1: விசாரிச்சீங்க.
0: இனி போயிருக்கா?
2: இன்னொரு பாட்டு போடுங்க.
0: இன்னொரு பாட்டா?
2: ஆ போடுங்க சார்.
0: நாளை நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறலாம். இனி போய் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரையும் சந்திச்சிடலாமா?
1: வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஏமா வணக்கம், மல்லிகா அருமா அருப்போட்டே மேடம்.
0: சரி, உங்களுக்கு அந்த பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா?
3: கேட்கலாம் மேடம்.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: படம் கிள்ளி.
2: அருமை அருமை.
1: அப்படி போடு போடு போடு அப்படிங்கிற பாட்டு இருக்குமா?
0: அப்படி இருக்கு. நீங்க பாடி காமிச்சாதானே இது விளையாட்டு.
2: இன்னும் கொஞ்சம் பாடுங்க. நல்லா பாட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுங்க.
0: சரி பரவாயில்ல, நல்லா விமர்சிச்சீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் மறுத்த நேயர்
2: வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, இது அதுலதான் விளையாண்டு இருக்கோம்.
2: நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா படத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
0: நிறைய பேர் பாடல வந்து தடுமாறுறாங்க. பரவாயில்ல, உங்களுக்காக நீ அடுத்து ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்.
2: இணைப்புலதான் இருக்கீங்க.
3: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யா, உங்களுக்கான இசை கேட்டு போட்டலாமா?
3: செல்லூர்ல குமரன் பேசுறேன். போடுங்க.

0: முச்சாச்சா
1: படம் 91 பி வாசு இயக்கத்துல வாலி வரிகள்ல இளையராஜா இசையில.
2: சூப்பர் சூப்பர்.
1: அடுத்த பாட்டு வந்து போவோமா.
0: கண்டிப்பா போயிடலாங்க, அருமையா பாடுறீங்க, அப்படி பாடுங்க கொஞ்சம்.
1: போவோமா.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
0: வாழ்த்துக்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன விளாண்டுட்டு இருக்கோம், இது அது இல்லை தான் வந்து விளாண்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் போயாச்சு. நினைப்பில் காத்திருக்கும் நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான அலையில் சொல்லி நிகழ்ச்சியில் நேர அலையில இணைந்து புதிய சோதனை ஓட்டத்தில் சாதனைகள் படைக்க இருக்கும் புதிய பலருக்கு வாழ்த்துக்களை, வாழ்க வளர்க வெல்க என்று சொல்வது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, இன்னைக்கு உங்களுக்கான பாடலை கேட்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் இதோ
3: போடுங்க போடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: அந்த பாடல் கண்டுபிடிச்சாச்சு. என்ன திரைப்படம்?
2: படம் பேருல பாட்டு போட்ட செல்பவளிக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: பாடல் கண்டுபிடிச்சாச்சு. என்ன திரைப்படம்?
2: படம் பெறுகிறது. பாட்டு போட்ட செல்வ வழிக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நிறைவதுக்கே வந்தாச்சு. நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து பங்கு பெற்று அவர்களோட நல்லாவே முயற்சி செஞ்சு படத்தையும் கண்டுபிடிச்சாங்க, சில பேர் வந்து பாடலையும் கண்டுபிடிச்சாங்க.
1: நல்லாவே முயற்சி பண்ணாங்க உண்மையிலேயே.
0: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை மறுபண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மேட்ச்சில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் இதுவரை கேட்டுட்டு இருந்தீங்க நேயர்களே.
1: அடுத்த நேயர்
0: வணக்கம்.
1: வணக்கம்,
2: மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
1: உங்களுக்கான இசை கிட்டு போட்டுடலாமா?
2: போடுங்க.

0: முயற்சி செஞ்சீங்க, இப்போ காத்திருக்கும் நேருக்கு நன்றி. நேரம் மாலை 4:59 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கிய ஆட்டக்கலவை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் இன்று முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தோம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே, சீனாவின் ஃபேன்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களின் மாலை பொழுதை இனிதே மகிழ்விக்க வருகிறது மாலை தென்றல். இந்த இனிமையான மாலை நேரத்தில் அந்தியில் வானம் தந்தனத்தோம் பாடுகிறது. இதோ கேட்டுவிடலாம் சின்னவர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வான் பறக்கும் தேன் சிட்டுகள், மலையோரம் வீசும் தெண்டல் அழகை ரசித்து வருகிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிலவும் இங்கே பாடி வருகிறது. பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் மாலை வந்ததும் உன் ஞாபகம் உரிமை திரைப்படத்திலிருந்து உயிரோட்டமாக உலாவர காத்திருக்கும் பாடல் இதோ. மேக கூட்டங்களை எட்டி பார்த்து உங்களை மகிழ்விக்க பாடல்.

ஸ்ருதியோடு லயமும் இணையும் துணையாக நமது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் வானவில் பண்பலை 100.9 மாலை தென்றலில் ஒரு பாடல்.

அந்தி வரும் நேரத்தை அழகாக தொடுத்து வருகிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அந்தி வரும் நேரம் இங்கே வந்ததொரு ராகம்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி.

இன்ப சங்கீதம் இசைத்து வரும் வேளை மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இசையோடு உங்களுடன் பயணிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை சூடும் இன்ப சங்கம் பொங்கும் பாடல்.

நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிழல்களில் இது ஒரு பொன்மாலை பொழுதாக ஒலிக்கவிருக்கும் பாடல்

மாலை தென்றலில் தங்க நிற மல்லிகை இயற்கையும் இசையுமாக ஒலிக்க காத்திருப்பது பைங்கிளிகளின் பாடல். அலைகள் இதோ காற்றலைகளில் நேயர்களின் மகிழ்ச்சியான மாலை பொழுதில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM Rainbow. இசையோடு என்றும் நீங்கள்.
4: பல குயில்களின் ஓசையை கேட்டுவிட்டோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் சின்ன கிளிகளும் வருகை தர காத்திருக்கிறது. பாடல் கேட்டுவோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் மலர்கள் மௌனமாக பேசிவிட்டு செல்லும் குயில்களும் கிளிகளும் நதியில் நின்று இசைப்பாடும் மெல்லிய மாலை பொழுதில் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதோ ஒரு பாடல்.

0: இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்க அவங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால்

0: வாகனம் ஓட்டுவோருக்கு ரூபாய் 5000 முதல் 10000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. நேரில் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 ஆண்டிற்கான நேரடி பயிற்சியாளர் சேர்க்கை 15/6/2026 முதல் நடைபெற்று வருகிறது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் பட்டதாரிகளும் சேரலாம். வயது வரம்பு 14 முதல் 40 வயதிற்குட்பட்ட இருக்க வேண்டும். பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை. நேரடியாக விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி ஆகிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு உரிய ஆவணங்களாக அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போன்றவற்றுடன் சென்று சேர்ந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2016 விதிகளின்படி வரும் 30/6/2026 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
4: அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
5: தான்.
4: இனிமே சாங்ஸ், கேம்ஸ், ஃபன், என்ஜாய்மெண்ட்
5: தான். சொல்ல வர
6: தயங்காம சொல்ற
4: நம்ம எஃப்எம் 103.3 தான்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்து விளக்கேற்றும் வேலை.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:40 அந்திப்பூக்கள். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பாட்டு இது ஹிட்டு. இன்று 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிகழ்வுகளை கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய 7:32 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தொடர்ச்சி கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். பனங்கிழங்க உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து 9:15 காற்றில் வீரியும் கணித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாட்சி நிகழ்ச்சிகள் நிறைவுபெறும். இன்று 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 92.3 மெகாசின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சியும் நேரமாய்

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு.

0: நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
1: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம்.
1: தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சியின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் என்எல்சி நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
2: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற

0: மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு

இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்து வர இருக்கிறது நேயர்களுக்காக அந்திப்பூக்கள். பகலின் கதவுகள் மூடும் நேரம், வானில் வழியும் வானக்கோளம், இரவின் வருகையை ஏற்கும் முன்னே இதழ்கள் விரிக்கும் அந்திப்பூவே. ஆம் நேயர்களே, பண்பலையில் நாம் இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்களில் முதலாவதாக பூக்க இருக்கும் பாடல் 3 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:57. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல்

0: காதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்க அவங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகன

0: ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: இதுவரை நேயர்கள் கேட்டு நிகழ்ச்சி அந்திப்பூக்கள். தொடர்வது தர்மபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டமாணி, சென்னை அஞ்சலாக.
3: எழுதியவர் எம் தண்டபாணி.
4: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்கள் வழங்கினார். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17-6-2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
5: தர்மபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையின் 5-6-2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் வரும் June 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
6: வருகின்ற June 28 பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்,

0: அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பல தரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
1: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும், ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ்

குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பரு போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலில் அடுத்து வரும் நிகழ்ச்சி பாட்டு அது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

பாட்டு இது ஹிட்டில் நாம் கேட்ட பாடல் 24 திரைப்படத்திலிருந்து. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம். கேட்ட பாடல் துப்பாக்கி படத்தில் இருந்து. அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் காக்கிச்சட்டை திரைப்படத்தில் இருந்து.

0: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக நாம் இணைந்திருக்கிறோம். இது பாட்டு, இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வந்த பாடல் பட்டாசு என்ற படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் கேட்டோம். இனி தொடரும் பாடல் பாட்டு இது ஹிட்டில் கத்தி என்ற படத்திலிருந்து அனிருத் மற்றும் கிப்பாப் தமிழா குரலில் பாடல் வருகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக இது பாட்டு இது ஹிட்டு.
1: You know what? Guess who's back?

0: out of here.
1: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் அண்ட் ஏர் செயல்வெளியாக பாட்டு இது கீட்டு கேட்டு ரசிக்கின்றோம். தொடரும் பாடல் ஆதவன் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் இதுவரை கேட்டது பாட்டு இது எட்டு. நிறைவுக்கு வருகிறது, தொடர்வது செய்தி அறிக்கை.

0: சம்வேர் இன் தி விசினிட்டி.
1: பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமென்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங் ரான் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபார்

0: மொத்தமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:05. பட்டாமுச்சிகள் நிகழ்ச்சியில் திரை இசையாக கேட்கலாம் முதல் பாடலாய் தெரேஷ்குவின் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களோடு நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: என் பேர் பஞ்சவர்ணம்.
2: எந்த ஊர் சொல்லுங்க?
1: சேதுக்கரணம்.
2: நீங்க எவ்வளோ வருஷமா அந்த பனங் கிழங்கு போட்டுட்டு இருக்கீங்க? முத அந்த பனங் கிழங்கு எப்படி போடுறீங்கன்னு சொல்லுங்க.
1: முன்னாடி வந்து கொட்டையை புரைக்காந்து வச்சுக்கிருவோம். வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்பி அதை குழி தோண்டி போட்டு மண்ணை மூடி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம்.
2: இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும்?
1: ஆமாம், தண்ணி ஊற்றினாத்தே அது முளைக்கும், இல்லாட்டா முளைக்காது.
2: சரி, எவ்வளோ காலம் இதை போட்டு வச்சுருக்கணும்?
1: இதை 3 மாசம்தான். 3 மாசம் மிஞ்சி போனால் ஒரு 5 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும்.
2: இது வந்து மணலில் தான் இப்படி போடணுமா? ஏன்னா இங்கே நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே மணலில் தான் போட்டிருக்கீங்க.
1: மணல் சில பேர் வந்து அங்கிட்டு களிமங்கன் தரையிலையும் போட்டு ஊப்பிடுங்குவாங்க.
2: இப்போ சில பனங்கிழங்குலாம் பார்த்தோம்னா மாவு மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்குது. அது
1: எங்கள் பக்கத்து உள்ளது மட்டும்தான் மாவு மாதிரி இருக்கும், அந்த களிமண் தரையில் உள்ளது வந்து இதாக இருக்கும், நார் நாராக இருக்கும்.
2: இது வந்து மண்ணை பொறுத்து,
1: மண் இது, அது மண் இல்லாமல் களிமாங்கட்டியில் அதனால் அது.
2: சரி, இப்போ பனங்கிழங்கு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அது மேலே இருக்குள்ள அந்த தவுன்னு ஒன்று சொல்லுவாங்கள, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், அதெல்லாம் இருக்கவே இருக்காது, தண்ணியாக இருக்கும். முன்னாடியே எடுத்து போகிறதுனா திங்கிறதுனா முன்னாடி அந்த கிழங்கு போட்டாப்புல கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா தண்ணியாக இருக்கும்.
2: சரி, இந்த பனங்கிழங்கு போடுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபமாக இருக்கும்?
1: எங்களுக்கு விற்கிறத பொறுத்து இருக்குது. நல்லா விற்றுட்டோம்னா எங்களுக்கு காசு விற்கிறது, எதுவும் மிச்சம் பண்ணாமல் விற்றா எங்களுக்கு காசு, இல்லாட்டா காசு இல்லை.
2: சரி, இப்போ பனங்கிழங்கு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த கிழங்கு வந்து இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு போடுறீங்க, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ போட்டு எவ்வளோ விற்பீங்க?
1: நான் ஒரு நாளைக்கு 100 கிழங்கு தான் பறிச்சுக்கிட்டு போவேன், அதுக்கு மேலே இப்போ பறிச்சுட்டு போக மாட்டேன், விற்க முடியாது. ஏன்னா நிறையா பேர் கொண்டு வருவாங்க, எப்படியும் 30-35 பேர்கிட்ட கொண்டு வருவாங்க, அவ்வளோ பேருமே அவ்வளோது கிழங்கு கொண்டு வந்தால் விற்க முடியாதுல்ல. அது கசிட்டே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு போவேன். ஏன்னா நம்மளுக்கு பண்ணையிலே கிடக்க அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, போய் மொத்த ரேட்டுக்கு வாங்கியிருந்தா அவங்க வச்சுக்கிடுவாங்க. நான் அப்பப்போ பிடுங்கிறதுனால நான் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு போவேன்.
2: சரி, அப்போ 4 மாதத்துக்குள்ளே இப்போ எவ்வளோ அளவுக்கு போடுவீங்க? இப்போ 4 மாதம் கணக்கு, அப்போ போது எவ்வளோ கிழங்கு நீங்கள் போட்டு போட்டு எடுப்பீங்க?
1: இந்த போட்டிருக்கோம்ல இதோட சரி, அப்புறம் வந்து ஆடியில் தான்.
2: இப்போ இந்த பனங்கிழங்கு போடுறீங்கல்ல, இப்போ இதை போட்டு இப்போ இந்த 4 மாதம் ஆகினதுக்கப்புறம் எடுக்கிறீங்களா? அப்போ மொத்தமாக எல்லாமே வித்துற முடியுமா?
1: எல்லாமே அப்படி விற்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போயிருப்போம்.
2: சரி, அப்போ அது ரொம்ப முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: ரொம்பலாம் முத்தாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஓலை மட்டும் வரும், மறுபடிக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த இப்போ நம்ம இப்போ தோண்டி பார்த்தோம்னா அப்படியே தான் வரும்.
2: அப்போ எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை?
1: பனை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை,
2: அதனால தான் பனை மரத்தை பாதுகாங்கன்னு சொல்கிறாங்க.
1: அதுதான் வெட்டுறாங்களே, பனை மரத்தை தான் வெட்டி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் நாங்கள் போய் அந்த பனையை பாட்டம் எடுத்து.
2: சரி, இப்போ இந்த பனம் கிழங்கு இப்போ நீங்கள் வந்து பனம் கிழங்காக விற்பீங்களா இல்லை வேக வச்சு அதுக்கப்புறம் விற்கிறதா?
1: வேக வச்சும் விற்போம், பச்சையாகவும் கொண்டு கொடுப்போம்.
2: சரி, இப்போ மீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: கொண்டு வந்து திருப்பி மறுபடிக்கும் வைப்போம், அவிச்சு மறு கொண்டு விற்போம்.
2: சரி, இப்போ ஒரு தடவை பச்சையாக எடுக்கிறீங்க, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 2-3 நாள் அப்படியே இருக்கு,
1: அடுத்து நான் அப்படின்னா வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும், கெட்டு போயிடும்.
2: அப்போ என்ன பண்ணுவீங்க?
1: அதை கொண்டு வந்து நாங்கள் ஒடிச்சு போட்டுருவோம், காய வச்சிருவோம், கிழிச்சு.
2: அதை தான் கேட்குறேன்,
1: கிழிச்சு நான் காய வச்சிருக்கேன், எடுத்து காட்டுறேன் பாருங்க.
2: சரி,
1: விற்கலைன்னா அப்படியே கொண்டு வந்து ஒடிச்சு காய வச்சிருவேன்.
2: காய வச்சது என்ன பண்ணுவீங்க?
1: காய வச்சு சாப்பிடலாம், மாவு அரைச்சா புட்டு கொலக்கட்டை அது செய்யலாம்.
2: புட்டு கொலக்கட்டை அதில் செய்யலாமா? இது ஒரு மாதிரி நார் நாராக இருக்காதா? இப்படி செய்ய முடியுமா?
1: ஏன் செய்யலாம், காய போட்டு செய்யலாம், டேஸ்டா இருக்கும்.
2: ஆனா இது பச்சையா போடுவீங்களா வேக வச்சு?
1: வேக வச்சுதான், பச்சையா செய்ய முடியாது இல்ல, வைப்பீங்களா? சும்மா தான் வேக வைப்போம்.
2: இப்போ இதை அவிச்சு காய போட்டுறீங்க, அப்போ இதை வந்து ஒரு 2 நாள் கழித்து அவிச்சு காய போட்டுறதா? இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி புட்டு கொழுக்கட்டை
1: அரைச்சிக்கிட்டு வந்து இதை பொடிசாக ஒடிச்சு கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வருவோம். அரைச்சிக்கிட்டு வந்து கொழக்கட்டை புட்டு என்னென்னு செய்யலாம், நல்லாயிருக்கும்.
2: நல்லாயிருக்கும்.
1: சலுப்பு வச்சு சலிக்கணும், இந்த நார் இது கிடந்துச்சுன்னா 1-2 சலிச்சிட்டோம்னா மாவு நல்லா வந்தோமோ.
2: இது எந்த அளவுக்கு நல்லது? இது ஏன்னா நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் இதில் எந்த அளவுக்கு நல்லதுன்றாங்க?
1: ப்ரெஷரு சுகரு இது

0: இது சாப்பிட்டா அது வராதான்.
1: சரி, இந்த பனங்கிழங்கு வியாபாரம் பண்றீங்க, இதை எடுத்துட்டு இதுதான் எப்பொழுதுமே உங்களுக்கான தொழிலா? இந்த பனங்கிழங்கு எடுத்து இது பண்றதா?
0: குறிப்பிட்டாப்லதான், அதுக்கப்புறமா இருக்காது.
1: இது எவ்வளவு காலம் இது பண்ணுவீங்க?
0: இது ஒரு 5 மாசம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிச்சிருவோம்ல. அப்புறம் மறுபடியும் ஆடியில தான் போடுவோம். ஆடியில போட்டு ஆடி ஆவணி புரட்டாசி அப்படி போய் அப்புறம் தான்.
1: சரி, இந்த ஆனால் தவுன்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க.
0: அதெல்லாம் கிடைக்காது, அது வந்து போட்டாப்புல தான் வந்தோம். இப்போ என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: இங்கே நிறைய பேர் இந்த இதாக இருக்கீங்க, ஏன்னா நிறைய பார்க்கும்போது அங்கங்கே பார்த்தோன்னா நிறைய அந்த பனங்கிழங்கு தான் போட்டிருக்கீங்க.
0: எல்லா பக்கத்துமே பனங்கிழங்கு தான் போட்டிருப்பாங்க. இங்கே உள்ள அதை பட்டு
1: அந்த அளவுக்கு பனை மரம் நிறையா இருக்குது.
0: இங்கிட்ட இருந்துச்சு, இப்போ வெட்டிட்டாக அங்கிட்டு தள்ளி தள்ளி போய் வாங்கிட்டு வருவாங்க.
1: பனங்கிழங்கு மட்டும்தான் போடுவீங்களா, இல்லை இந்த கருப்பட்டி அந்த மாதிரிலாம் செய்யறதெல்லாம் இருக்கு?
0: அந்த பக்கத்துல செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
1: இப்போதான் இது நீங்கள் பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது.
0: அதுக்கு முன்னாடி போடுவோம், ஆனால் யாரும் கேட்டால் பிடிங்கி கொடுப்போம்.
1: ஓ, விற்கிறதுன்றது இப்போதான் நீங்கள் விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இதனால நல்ல லாபமா இருக்கா? ஓரளவு உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: எல்லா கிழங்கும் வித்துட்டா லாபம் தான், இல்லைன்னா கஷ்டம்.
1: இப்போ நீங்கள் கிழங்கு எல்லாம் போய் வாங்கிட்டு வருவீங்களா? இந்த பணம் பழம் எல்லாம் போய் வாங்கிட்டு வர்றதா?
0: வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வருவோம், இடத்துல வாங்கிட்டு வருவோம். வாங்கி ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை போட்டு அதை குழி தோண்டி அதை எடுத்து அதை உம்மாடி சரியான இப்போ கஷ்டம். இது நாம ஈஸியாக காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு விசாடி போயிடலாம்னு கூட நானே நினைக்கிறது. ரொம்ப கஷ்டம், தண்ணி ஊற்றி அதை குழி தோண்டி எல்லாம் பண்ணுறதுக்குல சரியான சித்திரை விதைக்கு ஆளாகி தான் போட்டு எடுக்கணும்.
1: இதில் பூச்சியெல்லாம் பிடிக்குமா?
0: பூச்சினா இந்த பக்கத்து பூச்சி இருக்காது, வேறு பக்கத்து இந்த களிமண்காரங்க தர மட்டும்தான் பூச்சி இருக்குது. இது மணல் இல்லை, அதனால் இது அப்படின்னு இருக்காது.
1: சில சமயம்லாம் பார்த்தோன்னா சில கிழங்கெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி அழுகி போயெல்லாம் இருக்கும், ஏன்னா நிறைய தண்ணி பட்டதுனால. அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்து இது பண்ணிப்பீங்க?
0: அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், நல்லா இருந்தது மட்டும்தான் கொண்டு போவோம், நல்லா இல்லாததுன்னு தூக்கி போட்டு இந்த இப்படி பண்ணிடுவோம்.
1: காய வச்சுறது, வேக வச்சு காய வச்சுறது.
0: காய வச்சோம்னா மாவு அரைச்சிடலாம்ல, வேலை முடிஞ்சு வச்சுல நம்மளுக்கு தேவைப்படுறது நேரம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம்ல. அப்படி என்ன செய்யும் மற்றபடி ஒன்று.
1: நீங்கள் மீன் பிடிக்கீங்க, ஏன்னா இது வந்து கடற்கரை பகுதி. இப்போ இங்கே வந்து மீன் பிடிக்கிறது அப்படின்றது நிறையா பேருக்கான வேலையாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மீனை வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா?
0: அந்த மாதிரிலாம் போக மாட்டோம்,
1: ஒன்லி பனங்கிழங்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த பனங்கிழங்கு வேலையில் ஈடுபடுறீங்கல்ல, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே வேலையாக இருக்குமா, இல்லை இதுக்குன்னு எவ்வளோ நேரம் வந்து ஒதுக்குனா போதும்?
0: இது வந்து விற்கிறத பொறுத்து தானே இருக்குது. கூட்டம் வந்துச்சுன்னா சீக்கிரம் விற்றுருவோம், ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் விற்று முடிச்சுட்டு வந்துடுவோம். கூட்டம் வரலைன்னா பகலோடு கிடப்போம், 5 மணி வரைக்கும் கடந்துட்டு தான் வருவோம்.
1: சரி, அப்படின்னா காலையில் அப்போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த கிழங்கெல்லாம் எடுத்துட்டு?
0: கிழங்கு எடுத்து வச்சுருவோம், சாயங்காலமே எடுத்து வச்சுருவோம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வச்சுருவோம், வேக வச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு 6 மணிக்கு தான் போவோம். 6 மணி 7 மணிக்கு கொண்டு போவோம். அந்த 7 மணிக்கெல்லாம் இப்போ ஆளுக்கு வர்றதுக்குள்ளேயும் போனோம்னா வெள்ளனமே போய் கூட்டம் வந்துச்சுன்னா விற்றுருவோம், நாங்கள் விற்றுட்டு ஓடியாந்துருவோம். அப்புறம் வர்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் லேட்டாக போனோம்னா எல்லாம் வந்துருவாங்களா விற்க முடியாது, அதுதே வருது.
1: முத நாளே வந்து இந்த கிழங்கெல்லாம் எடுத்து வச்சிருவீங்க?
0: சாயங்காலமே எடுத்து வச்சிருவோம், 5 மணிக்கு நான் போய் கிழங்கு தோண்டி எடுத்துருவேன். எடுத்து அதை நறுக்கி அதை கழுவி பானையில் அடுக்கி வச்சுட்டு அதோட போய் தூங்கிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் 3 மணிக்கு எழுந்திருப்பேன்.
1: இப்போ பச்சை கிழங்கு அவிக்கிறது லாபமாக இருக்குமா, இல்லை நிறையா பேர் வந்து வேக வச்ச கிழங்கு தான் கேட்குறாங்களா?
0: வேக வச்ச கிழங்கும் கேட்குறாங்க, பச்சை கிழங்கும் கேட்பாங்க.
1: இந்த சில சமயம்லாம் சுட்டு இது விற்பாங்கல்ல,
0: அது வந்து விற்காமல் இருக்கிறத சுட்டு கொண்டு கருவாங்க. விழு விழுன்னு இந்த பிசு பிசுன்னு ஆகாமல் சுட்ட கிழங்கு, சுட்ட கிழங்குல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது தெரியாத ஆளுக்கு சுட்ட கிழங்குன்னு சொல்லி வாங்குவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இது நேற்று விற்காதனால நீ சுட்டு கொண்டு வந்திருக்காங்க, அப்போ அது ஊசி போயிருக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சோம்.
1: அப்போ நாங்கள்லாம் சுட்ட கிழங்கெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றீங்க?
0: வாங்குறது வாங்காது உங்கள் விருப்பம்
1: இல்லை. அப்படியே உங்களோட தொழில் ரகசியத்தை எங்ககிட்ட சொல்லிட்டீங்க.
0: நான் அப்படி பண்ணவே மாட்டேன், இல்லை பண்ணுவாங்க செலவு. நான் விற்கலைன்னா உனக்கு வந்து ஒடிச்சுப்பேன், இன்னைக்கு மட்டும் பார்ப்பேன், விற்கலைன்னா நாளை கொண்டு போய் வச்சு பார்ப்பேன், விற்கலைன்னா சரி நம்ம காய போட்டுருவோம் அப்படின்னு.
1: இந்த வேலை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்போதான் புதுசாக வேற நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றீங்க.
0: என்ன பண்ண சொல்றீ, அதுதான் தொழிலாக இருக்குது, மறு தொழில் இல்லை இல்லை எனக்கு. எங்கள் வீட்டுக்காரவு இருந்தால் வலை எடுக்க போவோம் கொள்ளுவோம், அதுலேயே பொழுது போயிடும், வந்து சமைக்க சாப்பிட சரியாக இருந்தேன். அவங்க இல்லாதனால இதைத்தான் பார்க்க முடியா இருக்கு.
1: இப்போ இந்த பனங்கிழங்கு இப்போ நீங்கள் எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க?
0: இந்த கொஞ்சம் தொலை தான் போட்டிருக்கேன்.
1: கொஞ்சம் தொலைன்னா எவ்வளோன்னு சொல்ல முடியுமா?
0: ஒரு 500 கிழங்கு இருக்கும்.
1: 500 கிழங்கு போட்டிருக்கீங்க. இப்போ இந்த 500 கிழங்குல ஒரு நாளைக்கு 100 கிழங்கு விற்றுருவீங்கன்றீங்க, அப்போ 5 நாளைக்கு மட்டும்தானே வரும்?
0: என்னது அது அவ்வளோதையும் கொண்டு போய் விற்க முடியாதுல்ல. 100க்கு மேலே கொண்டு போக மாட்டேன், 75 கொண்டு போவேன், 80 கொண்டு போவேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவேன்.

0: கேட்டா மட்டும் ஓடியாந்து புடிங்கிட்டு போகுது.
1: அப்ப அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கிழங்கு நீங்க வந்து விளைய வைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா?
0: அப்படி இல்ல, போட்டதை மட்டும் கொண்டு போய் வைக்கிறது.
1: அப்புறம் தீந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து போடுவீங்களா?
0: அடுத்து வந்து அப்புறமா ஆடியில்தான், ஆடி மாசம் போட்டோம்னா ஆடி மாசம் தான் பனம்பழம் கொட்டும், அதை போய் வாங்கிட்டு வந்துதான் போடுவோம்.
1: வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பனங்கலங்க போட்டு வச்சிருவீங்க. வச்சதுக்கு அப்புறம் அது விளைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுறது. இப்ப எவ்வளவு போட்டிருப்பீங்க? மொத்தமே 500 தான் போட்டிருக்கீங்களா இல்ல எவ்வளவு போட்டிருக்கீங்க?
0: 1500 கிட்ட போட்டிருப்பேன், கொஞ்சம் வித்துட்டேன். கொஞ்சம்
1: 1500 கிட்ட போட்டிருக்கீங்க, அது கிட்டத்தட்ட இப்ப வித்து ஒரு 4 மாசம் இருக்குமா?
0: இல்ல இப்ப 2 மாசமா தான் கொண்டு விட்டு போனேன்.
1: இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு உங்களுக்கு,
0: அதை வித்துட்டுதான் அப்புறமா பாக்கணும் என்ன செய்யறது. அப்புறம் எங்கிட்ட அது வேலையில கிடைச்சுன்னா போவோம்.
1: இந்த பணங்களங்க போடுறது மட்டும் இல்லாம மற்ற வேலை கிடைச்சாலும் போயிப்பீங்க?
0: மற்ற வேலை கிடைச்சுன்னா நான் இதை தோண்ட மாட்டேன், போயிருவேன் வேலைக்கு. அது இல்லாதப்போ இதை தோண்டிக்கிட்டு போவேன்.
1: இப்போ இந்த பணங்கலங்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதை பற்றி சொல்லுங்க.
0: இது என்ன? அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து இந்த இதுகளுக்கு இப்போ ப்ரெஷரு சுகருக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லுவாள். மாவரைச்சி குட்டை இது போய் செஞ்சோம்னா அதுவும் நல்லது, அதுவும் நல்லா டேஸ்ட்டு, நல்ல உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா.
1: அதாவது பனங்கிழங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா நிறைய பேர் கடையில் இந்த பனங்கிழங்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பனங்கிழங்கு பவுடர்னு விற்கிறாங்க.
0: அதை சாப்பிடவே கூடாது,
1: சாப்பிடக்கூடாது.
0: அதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு தான், நம்மளுக்கு உடம்புக்கு தான் கேடு. இப்படி நம்ம சுயமாக வச்சு பிடுங்கி இது பண்ணுறது அது தனிப்பட்ட விஷயங்க. அப்படி செய்கிறது அது என்னென்ன செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இது நம்ம ரெண்டு கண்ணாலையும் பார்க்குறோம், இந்த பார்க்குறோம், அதோட வாங்குகிறோம், அப்படி இருக்கு அதில். அது
1: அதனால இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றீங்க.
0: ரொம்ப ரொம்ப நல்லது, பனங்கிழங்கு மட்டும்தான் ரொம்ப நல்லது, நல்லா உடம்புக்கும் கொஞ்சம். எங்கள் ஊருக்கு வரவங்க எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட பரிசுக்கு வாங்கி தேடம் போவாங்க. இப்போது மதுரையிலேருந்து வந்து ஒரு 2-3 பேர் வருவாங்க, எப்பயுமே வருவாங்க. வந்தது அன்னைக்கு 300 கிழங்கு வாங்கிட்டு போனாங்க.
1: அப்படின்னா மொத்தமாக அப்போ அப்படியே வித்துறது?
0: அப்படி கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அங்கே போக மாட்டேன். இப்படி வந்து கேட்குறாங்கள இந்த இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களா அப்படி, அப்போ தோண்டித்தான் தருவேன், நிப்பியலா அப்படின்னு நான் நிற்கிறேம்மா, நீ பரிசு தம்மான்னு சொல்லுவாங்களா, டக்குன்னு போய் தோண்டி நறுக்கி பையில் வச்சு கொடுத்துருவேன், அதோட கொண்டு போய் சரிம்மா அப்படி சொல்லிட்டு.
1: பரவாயில்ல, அதாவது லாபத்தை மட்டும் பாக்குறது இல்ல, யாராவது கேட்டா கூட நிறைய கிழங்கு கொடுத்துறது.
0: கேட்கறவங்களுக்கு பறிச்சு கொடுத்துருவேன், இத்தனை கிழங்கு வேணுமா அப்படின்னு சொன்னா பறிச்சு கொடுத்துருவேன். அப்படித்தான் நம்ம பொழப்பு அப்படித்தான்.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். பனங்கிழங்கு பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் அழகாக இங்கே வந்து பனங்கிழங்கு போட்டு வச்சு, அது மணல் பரப்பில் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இல்லாமல் நல்லா மாவாட்டம்
0: மாவாக இருக்கிறது. வந்து எங்கள் பக்கத்து உள்ள கிழங்கு மட்டும்தான் மாவாக இருக்கும், மத்த பக்கத்து உள்ளது ஃபுல்லாமே அது நாறு மாதிரி தான் இருக்கும், நரிச்சு நரிச்சுன்னு தான் இருக்கும். இந்த பக்கத்து மணலாக இருக்குதா, அதனால நல்லாயிருக்கும். கடக்காத சைடு மணல் நல்லாயிருக்கும். வர்றவங்க பூரா பேருமே பச்சைக்கிழங்கு வாங்கிட்டு போவாங்க. மதுரையிலேருந்து வருவாங்க ஒரு நாள் முன்னாடினா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சென்னையிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க, 200 கிழங்கு வாங்கிட்டு போனாங்க, நான் தான் கொடுத்தேன்.
1: பரவாயில்ல, ரொம்ப நல்லா வந்து வேலையும் பார்க்குறீங்க நல்லா. அதாவது சுய தொழிலாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே செய்கிறீங்க.
0: நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிடுவோம். யார்கிட்டையும் போய் கை நீட்டினா கேவலம், நமக்கு என்ன உழைச்சி திங்கிறதுக்கு என்ன இருக்குது, உழைச்சி திம்போம், முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி திண்டுட்டு போவோம் அப்படின்னு அதோட இருக்கேன் தான். என்ன வேணா சொல்லியேன்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினதுல.
0: சரி, நான் எந்த நன்றி.
2: இதுவரை பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமளாதேவி.

0: ஆடி வயலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே.
1: நெண்டூரோ நெறிவூரோ வேளாங்க கோரோ அத்தானை சுத்தி சுத்தி.

இனி தொடர்வது வேளாண் தகவல். கரும்பு வேளாண்மையானது இனிப்பான வருமானம் தரக்கூடிய ஒரு பணப்பயிராகும். கரும்பு சர்க்கரை உற்பத்திக்கான முதன்மை மூலப்பொருளாக மட்டுமல்லாமல் வெல்லம், எத்தனால், கால்நடை தீவனம் மற்றும் பல துணை பொருட்களின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக இது அமைகிறது. முதலில் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற சூழலை பற்றி பார்க்கலாம். கரும்பு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை தேவைப்படுகிறது. இதன் வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் அமைகிறது. நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் வகை மண்ணில் கரும்பு மிகச்சிறப்பாக வளர்கின்றது. நிலத்தை பொறுத்தவரையில் நன்கு உழுது தொழு உரம் சேர்த்து தயார் செய்ய வேண்டும். ஏக்கர்

பத்து முதல் 12 டன் வரை தொழு உரம் இடுவது மண்ணின் வளத்தை அதிகரிக்கும். பின்னர் பார்கள் அமைத்து கரணைகளை நடவு செய்ய வேண்டும். விதை தேர்வு மிக மிக முக்கியமானது. நோயற்ற தரமான மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 அல்லது 3 கணுக்கள் கொண்ட கரணைகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். நடவு செய்த உடனே பாசனம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் மண்ணில் போதிய ஈரப்பதம் இருக்க வேண்டும். கோடை காலங்களில் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுவது நல்லது. தற்போது பல விவசாயிகள் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி நீரையும் உரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தி வருகின்றனர். கரும்பு பயிரானது அதிக சத்து தேவையை கொண்ட ஒரு பயிராகும். எனவே நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரங்களை சரியான அளவில் வழங்க வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவது செலவை குறைத்து மகசூலை உயர்த்தும். பொதுவாக களைகள் பயிருடன் போட்டி போட்டு சத்துக்களையும் நீரையும் எடுத்துக்கொள்வதால் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம். நடவு செய்த 30, 60 மற்றும் 90 நாட்களில் களை எடுத்து வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் மண் அணைப்பு செய்வதன் மூலமாக கரும்பு நன்கு வளர உதவும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையும் கரும்பு சாகுபடியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்டு துளைப்பான், வேர்ப்புழு மற்றும் வெள்ளை ஈ போன்ற பூச்சிகள் தாக்கக்கூடும். அதே போல செம்மை அழுகல் மற்றும் குருத்து நோய் போன்ற நோய்களும் கரும்பு சாகுபடியில் ஏற்படலாம். வயலை அடிக்கடி கண்காணித்து வேளாண் துறை பரிந்துரைக்கும் கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரும்பு பொதுவாக 10 முதல் 12 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிறது. கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சர்க்கரை சத்து அதிகரிக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலமாக அதிக லாபம் பெற முடியும். நவீன தொழில்நுட்பங்களான சொட்டு நீர் பாசனம், உயிர் உரங்கள் பயன்பாடு மற்றும் மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற முறைகளை பின்பற்றினால் அதிக மகசூல் பெறுவதோடு உற்பத்தி செலவும் குறையும். அறிவியல் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியை மேற்கொண்டால் அதிக மகசூலும் அதிக வருமானமும் பெறலாம். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். கரும்பு வேளாண்மையானது இனிப்பான வருமானம் தரக்கூடிய ஒரு பணப்பயிராகும். கரும்பு சர்க்கரை உற்பத்திக்கான முதன்மை மூலப்பொருளாக மட்டுமல்லாமல் வெல்லம், எத்தனால், கால்நடை தீவனம் மற்றும் பல துணை பொருட்களின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக இது அமைகிறது. முதலில் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற சூழலை பற்றி பார்க்கலாம். கரும்பு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை தேவைப்படுகிறது. இதன் வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் அமைகிறது. நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் வகை மண்ணில் கரும்பு மிகச்சிறப்பாக வளர்கின்றது. நிலத்தை பொறுத்தவரையில் நன்கு உழுது தொழு உரம் சேர்த்து தயார் செய்ய வேண்டும். ஏக்கருக்கு 10 முதல் 12 டன் வரை தொழு உரம் இடுவது மண்ணின் வளத்தை அதிகரிக்கும். பின்னர் பார்கள் அமைத்து கரணைகளை நடவு செய்ய வேண்டும். விதை தேர்வு மிக மிக முக்கியமானது. நோயற்ற தரமான மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 அல்லது 3 கணுக்கள் கொண்ட கரணைகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். நடவு செய்த உடனே பாசனம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் மண்ணில் போதிய ஈரப்பதம் இருக்க வேண்டும். கோடை காலங்களில் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுவது நல்லது. தற்போது பல விவசாயிகள் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி நீரையும் உரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தி வருகின்றனர். கரும்பு பயிரானது அதிக சத்து தேவையை கொண்ட ஒரு பயிராகும். எனவே நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரங்களை சரியான அளவில் வழங்க வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவது செலவை குறைத்து மகசூலை உயர்த்தும். பொதுவாக களைகள் பயிருடன் போட்டி போட்டு சத்துக்களையும் நீரையும் எடுத்துக்கொள்வதால் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம். நடவு செய்த 30, 60 மற்றும் 90 நாட்களில் களை எடுத்து வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் மண் அணைப்பு செய்வதன் மூலமாக கரும்பு நன்கு வளர உதவும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையும் கரும்பு சாகுபடியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்டு துளைப்பான், வேர்ப்புழு மற்றும் வெள்ளை ஈ போன்ற பூச்சிகள் தாக்கக்கூடும். அதே போல செம்மை அழுகல் மற்றும் குருத்து நோய் போன்ற நோய்களும் கரும்பு சாகுபடியில் ஏற்படலாம். வயலை அடிக்கடி கண்காணித்து வேளாண் துறை பரிந்துரைக்கும் கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரும்பு பொதுவாக 10 முதல் 12 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிறது. கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சர்க்கரை சத்து அதிகரிக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலமாக அதிக லாபம் பெற முடியும். நவீன தொழில்நுட்பங்களான சொட்டு நீர் பாசனம், உயிர் உரங்கள் பயன்பாடு மற்றும் மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற முறைகளை பின்பற்றினால் அதிக மகசூல் பெறுவதோடு உற்பத்தி செலவும் குறையும். அறிவியல் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியை மேற்கொண்டால் அதிக மகசூலும் அதிக வருமானமும் பெறலாம். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், இலை உரைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் தென்படும் பொழுது ஹெக்ஸாகோனசால் மருந்தை தெளிக்கலாம்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் நாம் இப்போது கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் காற்றில் விரியும் கடித மலர்கள்

நிகழ்ச்சியில் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக கேட்கலாம் கடித வழி விருப்ப பாடல்கள். அந்த வகையில் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களும் கடிதங்களும் இடம்பெற இருக்கிறது. நேயர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதலாம். கடிதம் எழுத வேண்டிய நிலையத்தின் முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சொக்கிகுளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு கடிதம் எழுதி தங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருடைய விருப்பத்திற்காக இடம்பெற இருக்கிறது? கடிதம் தந்து தன் பாடல் வரும் என்று காத்திருக்கும் நேயர் மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி பாலகிருஷ்ணன், சூர்யா ஆகியோர். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் காவல்காரன் என்ற படத்திலிருந்து எங்களுக்காக பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நேயர்கள். அவர்களுக்காக நாம் இப்போது தருகின்றோம் பாடல். இணைந்திருங்கள் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது.

0: சொல்லிப்போ.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி.

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் அண்ட் ஏர் செயலின் வழியே காற்றில் விரியும் கடித மலர் நிகழ்ச்சியில் விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்களுக்காக பகல் நிலவு படத்திலிருந்து பூ மாலையே என்ற பாடல் கேட்டிடலாம்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயலின் வழியே காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த் இவர்களுக்காக உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து சங்கீத மேகம் பாடல்.

மதுரை எஃப்எம் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பவர் எம் ரம்ஜான் அவர்கள், ராமேஸ்வரத்திலிருந்து. அவர் விருப்ப பாடலாய் படம் அயன் படத்திலிருந்து பாடல் வருகிறது உங்களுக்காக.

மதுரை எஃப்எம் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் அண்ட் ஏர் மொபைல் செயலில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பவர் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ. மாடசாமி அவர்களின் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புத பாடல்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வழியே காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் இளையான்குடி இக்பால் சித்திகதிஜா இவர்களுக்காக தளபதி படத்திலிருந்து.

மதுரை எஃப்எம், ராமேஸ்வர் எஃப்எம், நியூஷான் ஏர் மொபைல் செயலியில் காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பவர் சிவகங்கை மாவட்டம் குண்டலேந்தர்பட்டியைச் சேர்ந்த

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயலின் வழியே காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் மதுரை கைத்தறி நகரிலிருந்து மோதிலால், நந்தினி, மான்ஷி, வாசுகி, பார்கவி, மாலதி, தங்கம்மாயன், பிரினிதா இவர்களுக்காக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயல்வெளியாக காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். நன்றி நேயர்களே. இனி நாம் ரசிக்க நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் வழங்கக்கூடிய பட்டிச்சிறகு. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு.

இரவின் இசையாய் ஒலிக்க காத்திருக்கிறது பட்டு சிறகு. சிறு பூங்காற்றின் குழலோசையாய் என்னுள் உன் எண்ணங்கள் இசைத்திருக்க, மென்மையாய் கவி சொல்வதால் மட்டுமே இந்த அன்பு எடையற்று போவதில்லை. உண்மையில் நீ இன்றி வாழ்வதொன்றும் லேசான காரியமில்லை.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. ஒரு சூரியனும் நிலவும் சந்தித்துக் கொள்வது போல, ஒரு பகலும் இரவும் சந்தித்துக் கொள்வது போல, மழையும் வெயிலும் சந்தித்துக் கொள்வது போல, நம் சந்திப்பும் நடக்கவே நடக்காத அதிசயம்தான்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. மின் நகர்வுகள் என்றுமே பேரன்பின் பரிசீலனையில் முதலிடம் பெறும். மெதுவாய் கரம் கோர்த்து, மெதுவாய் நடை நடந்து, மெதுவாய் செவிகளுக்குள் ரகசியம் பேசி, மெதுவாய் பயணித்து, நிதானமாக தேநீர் பருகி, மெதுவாய், மிக மெதுவாய், ஏன் இந்த வாழ்க்கை நகரமாட்டேன் என்கிறது என யோசித்து, இப்படியே இந்த இனிய பொழுதுகள் நீளவே மனம் ஏங்கிட, தவிப்பின் உன் சிறு தொடுதல் போதும், என் வாழ்வு மீண்டும் உயிர் பெற.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. கோடை காலத்தின் தகிக்கும் வெயிலின் பிற்பொழுதுகளில் எதையும் பொருட்படுத்தாமல் பட்டம் பறக்க கைதட்டி சிரிக்கும் சிறுவர்கள் போலே, வாழ்வின் எந்த துயரையும் பொருட்படுத்தாமல் உனதன்பின் நிழலை புன்னகையோடு பற்றுகிறேன். தேடி தேடி களைத்த என்னை உடனே வந்து சேர்வாயா என் உயிரே.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. வாழ்வின் வழிநெடுகிலும் கண்ட கனவுகளிலெல்லாம் பார்த்து ரசித்த ஒற்றை தேவதை முகம் உன்னுடையதே. விதியோ தற்செயலோ இல்லை எதுவோ, இன்று என் கண்ணில் நீ நிஜமாய் வந்து விழுந்தாய். அன்பே, இனி என் வழித்துணையாய் வாரோயோ நீ.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. தூரம் பக்கம் பார்த்து வருவதில்லை அன்பு, காலம் நேரம் பார்த்து வருவதில்லை அன்பு, தோதான இருப்பு பார்த்து ஒருபோதும் வருவதில்லை அன்பு. ஆனாலும் ஏறத்தாழ 7 மணிக்கு ஏன் உன்னை பார்த்தேன் என் இமை கவர்ந்து சென்றவளே, பதில் சொல்.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. காலங்கள் ஓடலாம், பருவங்கள் தீரலாம், உருவங்கள் கூட மாறிப்போகலாம், ஆனால் உள்ளே ஒழிந்து கிடக்கும் அன்பு என்றும் மாறாது. புயலின் ஒற்றை கண் போல அது அத்தனை உறுதியாக இருக்கும். ஆகினும் சின்ன தூறல் போல அத்தனை மென்மையாய் சதா அது இசைத்து கொண்டே இருக்கும்.

பிரதிபலித்து கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. சிறு பூவின் வாசனையும் அறை முழுவதையும் நிரப்புவதைப் போல உன் சிறு பார்வை கூட என் நாள் முழுவதும் நிரம்பிக் கிடக்கின்றது. உவமை சொல்ல முடியாத உன் புன்னகையோ அன்பின் இயக்கங்களை இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்கிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. இரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. சொல்லில் சொல்லிடாத ஓர் உணர்வை கொண்டேன் நான். சிறு தாலாட்டு போலே உன் பார்வைகள் என்னை சொக்க வைக்க, தூரிகை குழைத்துச் செய்த செவ்வானம் போல ஒரு வெட்கம் வந்தே என்னை சாய்க்க. இது முதலா இல்லை முடிவா என்ற அச்சத்திலும் சிறு மகிழ்ச்சியே என்னை புன்னகைக்கச் செய்கிறது.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, இன்று இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 காலத்தை வென்ற காவிய கானங்களாக தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் இரவு 10:59. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நாம் இனி கேட்கின்றோம் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாளை காலை 4:45 ஒளிபரப்பு இனிமையாக துவங்கப்பட்டு நாள் ஒரு குரல் 305 துவங்குகிறது. காலை 5 மணிக்கு நாளை சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 5ஆம் நாள் பராபவ வருடம் ஆணி மாதம் 12ஆம் நாள் ஜூன் 26ஆம் நாள் 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை 5:30 இசை அமுதம் 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 6:00 சேவை செய்திகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள் 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் கேட்கலாம் 6:30 இயற்கை இன்பம் சூழ சிந்தனை

செய்தி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 52 கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நாளை சி தண்டேஸ்வரநல்லூர் ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்க உள்ளார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 சர்வதேச

0: தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா? இதில் நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக 8:50 சைவாளி நின்று ஒரு தகவல் வழங்கப்போது தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 9:02 ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 11:02 கண்ணாடி மளிகை. கண்ணாடி மளிகையில் நாளை கதையும் காரணமும். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 12:50 சிநேகிதிய தொடர்ச்சி. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சல். 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 4:02 வசந்தன் கோவ் வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையில் ஆட்டக்களம் தொடர்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து பாட்டு இது ஹிட். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக. 8:50 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. இதில் இலக்கியமும் காந்தியும் பற்றிய சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் ராஜா அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர் சென்னைஞ்சலாக. 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. 10:59 ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை. 100.9 ஒளிபரப்பு இனிய நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 பண்பலை. 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரத தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் நேரமிரவு 11:47 ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Commerce and Industry Minister Piyush Goyal has said India-UK Comprehensive Economic and Trade Agreement will act as force multiplier to support the global economy. Addressing the India Global Forum IGF UK-India Week in London today, Mr. Goyal said Free Trade Agreement FTA with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. The minister reached the UK on a 3-day visit to review the preparedness of both countries for the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement CETA, which will enter into force from 15th of next month. Mr. Goyal added that the agreement will further integrate both countries into global value chains and open new avenues for economic cooperation and growth.
2: Partnership with UK is taking many more dimensions. So now we have a very highly strategic partnership, whether it comes to technology, investments, defense, and critical minerals, our shared objective to fight against terrorism, our effort to bring global peace and stability, our joint effort in several multilateral fora to bring good practices which will make it equal for all countries to do business in a fair and equitable manner.
1: Venezuela's acting president Delcy Rodriguez has said that 164 people have died and 971 others were injured after a pair of powerful quakes hit the country. Last night, 7.2 and 7.5 magnitude earthquakes hit the country. Buildings were evacuated in places as far away as Brazil's Amazon, about 1,700 kilometers from Venezuela's capital, Caracas. Meanwhile, the president of Venezuela has acknowledged the solidarity expressed by India in the aftermath of the

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 03.3 இந்த இனிமையான இரவு நேரத்தில் என்னோட இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜிய முத்து செல்வம். இந்த நிகழ்ச்சி தேனும் பாலும். காலத்தை வென்ற காவிய காணங்களின் தொகுப்பாக இந்த ஒரு 50 நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். அழகழகான பாடல்களாக கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

திருடாதே திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் ஓ மிஸ்டர் பாலு அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 11:15 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன் 03.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி ஒலிக்கிறக்கும். அடுத்த அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூய உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டிருக்கின்றோம். நேரம் இரவு 11:18 ஆயாச்சு. அடுத்த பாடல் என்ன? யார் மனமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான மெலடி பாடல்.

நேரம் இரவு 11:21 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போன்ஸ் 3.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி. இனிமையான இரவு பொழுதுல அழகழகான பாடல்களாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். ஒளிகர்க்கும் அடுத்த பாடல் ஆடி பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனும் பாடும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. நேரம் இரவு 11:30 27 நொடிகள் ஆயாச்சு. ஒலிக்கிருக்கும் அடுத்த படம் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனா இவன்.
2: I love you truly, please love me fully.

0: அவள்ளி அவள்ளி அவள்ளி
1: பாட்டு பாடி ஆசை காட்டி ஆட்டம் போடும் லூசு மச்சா எட்டி போயி

நான் போறவாறே பாஸ்டே.

0: அவள்ளி அவள்ளி அவள்ளி அவள்ளி அவள்ளி அவள்ளி அவள்ளி அவள்ளி.
1: அவனா இவன் திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 11:34, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாடும் நிகழ்ச்சி ஒளிக்கிறக்கும். அடுத்த பாடல் அழகு நிலா திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 11:39 ஆயாச்சு. தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான பாடல் கேட்டு முடித்தோம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்தி சாயும் வேளை என்ற அருகே பாடல். எல்லோரும் வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

0: நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
1: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

பலைபாண்டியா திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 11:48 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 03.3 இல் தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: நேரமிரவு 11:55, தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக.
1: ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எப்படி வந்தது எனக்கும்.

0: வளம் வந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. நேரம் இரவு 11:58, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இந்த இனிய இரவு பொழுதில் வளம் வந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக இருந்திருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக் கொள்வது அன்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:59 27 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரத தமிழ் 102.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 4:45 ஒளிபரப்பு துவங்கும்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாண சாப்பாடு போடவா தம்பி, கூடவா ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூட.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி,
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

மங்களம். பழைய பெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராகவினோதினி, ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 4:54 நேர்கள் அனைவருக்கும் மொஹரம் தின நல்வாழ்த்துக்கள். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம் 4 பராபவ வருடம் ஆணி மாதம் 12 2026 ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
1: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்.
0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
2: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சல், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 52 கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவலரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ஸ்ரீ தண்டேஸ்வர நல்லூர் ஸ்ரீ பேச்சிய மந்திர கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 சர்வதேச யோகா தினத்திற்கான ஆரோக்கியமான தூக்க முறைகளுக்கான யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சல், 8:02 பாட்டு பெண்மா, இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள், இதில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையில் இன்று கதையும் காரணமும். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி. 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 4:02 வசந்தன் கோவலங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையில் ஆட்டக்கலம் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தின்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:40 அந்திப்புகள், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, இலக்கியமும் காந்தியும் சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் ராஜா அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் பெரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 ஒளிபரப்பு இனிய நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05

நிலத்தில் செய்து கட்டில் இஞ்சராக 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் காலை 5 மணி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இந்த இனிமையான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

கர்ம சேது பாலகம் த்வதர்ம மார்க நாசகம் கர்ம பாஷ மோசகம் சுஷர்ம தாயகம் விபும். தர்ம சேது பாலகம்.

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகள். நேரம் காலை 5:14.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 5:25. பக்திமாலை நிகழ்ச்சி தரும் நெறிவான பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:32 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் இசையமுதம்.